0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. நம்ம கூடவே சிறப்பு விருந்தினரான சுபா மேமும் பேசிட்டு இருக்காங்க. மேம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும், அதே மாதிரி உங்களோட பிசினஸ்ல என்ன தனித்துவமா இருக்கும் மேம்?
4: எஸ், எல்லாமே நிஜமா சொல்றேன், இது வந்து தனித்துவம் அப்படின்னா பிளஸ் சைஸ் தான் தனித்துவம் சொல்லுவேன். அதாவது பிளஸ் சைஸ்க்கு ஒரு துணி இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம, அவங்களும் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்ட்ல அவங்க ட்ரெஸ் போடும் போது எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இருக்கும். அம்பரலா கட் இருந்தா ஸ்ட்ரெயிட் கட் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சில அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும். பட் நம்ம வஸ்திரக்கலாவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெண்டி இன்னைக்கு என்ன ட்ரெண்டா இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் என்னென்ன போடுவாங்களோ அது எல்லாமே பிளஸ் சைஸ்காரங்களும் வேர் பண்ணி அவங்க கான்ஃபிடென்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கும் லைஃப் ஜாலி மோடாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்பெஷல்.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இந்த பிசினஸை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: நியர்பை வி ஆர் என்ட்ரிங் 15 இயர்ஸ். ஒரு 5 இயர்ஸ் வந்து என்னோட ஜெர்னியே நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஒரு கட்ட ஃபைல, ரெண்டு கட்ட ஃபைல ஃபையெல்லாம் தூக்கிட்டு நான் வந்து வீடு வீடாக அதெல்லாம் பார்லர்ஸில் எல்லாமே கொண்டு போய் கொடுத்து சேல் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை எனக்கு, பட் அந்த பிஸ்னஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டில் நான் கொண்டு போயிருக்கேன். அண்டு அது நெக்ஸ்ட் லெவல் சின்னதாக ஒரு கடை வச்சோம். அந்த சின்னது வந்து இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெருசாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளோட வஸ்திரக்கலை அட்லீஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்புகிறேன். அதர் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரீஸ்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. வி ஆர் டிஸ்பேச்சிங் ஆல் ஓவர் இன் வேர்ல்ட். ஸோ அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கண்டிப்பாக வஸ்திரக்கலான்னா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன்.
3: ஓகே ஓகே மேம். மேம், இப்போது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: எஸ், இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், பிஸ்னஸ்ன்னு எடுத்தால் பெருசாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் கொண்டு வந்து வீட்டில் காமிச்சிங்கனாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே முன் வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் பேக் போனாக வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.
4: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னையும் இந்த சோனா எஃப்எம்ல கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
3: இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட சுபா மேம் வஸ்திரக்கலாவோட இந்த அழகான ஜேர்னியை பத்தி நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு

பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வர சேலஞ்சஸை கடந்து கஸ்டமர்களோட நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட இந்த ஜேர்னி நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஐடியாவை கூட நம்பிக்கையோட ஆரம்பிச்சா தொடர்ந்து உழைச்சா அதுவே ஒரு பெரிய அடையாளமாக மாறும் அப்படின்னு ரொம்பவே அழகாக சொன்னாங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியும் இதோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீபா. பாய் பாய்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தனித்து விட்டால்தான் நமது பலவீனமும் நமது பலமும் நமக்கு தெரியும். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய ஃபேமிலி இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்குமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக நம்மளை விட்டு போய் நம்ம தனிமையாக இருக்கும்போது தான் நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நம்மளுடைய வீக்னஸை பார்த்து அந்த வீக்னஸை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் தனியாகவே வந்துட்டு சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட நம்மளுடைய வீக்னஸ் என்ன, நாம் என்னத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலை எழுந்து பார்த்துட்டு வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, அதிகமாக வெயில் இருக்க போகுதா இல்லை மழை தான் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: என்ன வினோத், உங்க ட்ரீம் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன், ஆரம்பிக்கணும்.
0: உங்களுக்காகவே நம்ம சேலத்துல மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேர் அண்ட் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026. கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல. செப்டம்பர் 25, 26, 27 3 டேஸ் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்ல இருக்க ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 to 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம ஊர்லாம் வந்துட்டு அடிக்கடி இந்த சுரக்காய் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு விஷயங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த சுரக்காயை வந்துட்டு குழம்பு வச்சோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த வணக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு கூட வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுரக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகளுமே இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, கலோரி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால சமச்சீர் உணவுடைய ஒரு பகுதியாகவே சேர்த்துக்கலாம் அப்படி மாதிரி டாக்டர்ஸே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதோடைய முக்கிய பயன்கள் வந்துட்டு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு நீர்ச்சத்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கலாம் அப்படின்னும், இதில் கொழுப்பு குறைவாக இருக்கிறதுனால அது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடை மேலாண்மைக்கு கண்டிப்பாக இது உதவும், குறைந்த கலோரி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். வைட்டமின் சி, பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக ஒரு காய்கறி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறியாக இதையும் சேர்த்து உணவில் சேர்க்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்துட்டு சுரக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சுரக்காய் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலோரி கம்மியாக இருக்குது, அதனால் வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 70 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், பூஷவரை 65 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 45 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, தில்தலி போடிய வாண்டட் வைட் சாங் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு பல இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் பல இடங்களில் ஒரு ரெண்டு ஊர் கிடையாது, பல இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. தொப்பூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால உப்பாரப்பட்டி, பாப்பிரெட்டியூர், பாப்பம்பாடி, மூலக்காடு, மலையூர் காடு, சோழியானூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடையூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால இருப்பாளி வாட்டர் ஒர்க்ஸ், தலைவாசல் கால்நடை பம்ப் ஹவுஸ், புளியம்பட்டி பம்ப், படைவேட்டி அம்மன் பம்ப் ஹவுஸ், நெய்காரி வளவு, இருப்பாளி அம்மன் கோவில் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்குறை, தண்ணீர்பந்தல் பாளையம், சின்ன கவுண்டனூர், வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலைமடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடையூர் துணைமின் நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகளானது காரணத்தினால வண்ணாங்குட்டை, மேட்டுத்தெரு, பக்கநாடு, அடுவாப்பட்டி, ஆனைப்பள்ளம், குண்டுமலைக்காடு, கல்லூரல் காடு, கோம்பைக்காடு, வேதகாளியம்மன் கோவில் காடு, ஒட்டப்பட்டி, குண்டானூர், செட்டிமாங்குறிச்சி, அம்மன் கோவில், இருப்பாளி, அக்கரைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால சவரியூர் பம்ப் ஹவுஸ், சேவியூர் பம்ப் ஹவுஸ், இடப்பாடி துணைமின் நிலையம், எருமைப்பட்டி பம்ப் ஹவுஸ், நாச்சியூர் பம்ப் ஹவுஸ், ஹவுசிங் போர்டு பம்ப் ஹவுஸ், போடிநாயக்கன்பட்டி பம்ப் ஹவுஸ் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. காலையில் 9 மணிக்குள்ளாரியே உங்களுடைய வேலைகளை முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் வரும். இன்னும் ஒரு சில இடங்களிலுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அந்த இன்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஒரு சில இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ எட்டிக்குட்டைமேடு துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பக்காடு, கோரணம்பட்டி, மூலப்பாதை, சடையம்பாளையம், கோணசமுத்திரம், சானாரப்பட்டி, குண்டிரிசாம்பாளையம், ஏகாபுரம், தைலாம்பட்டி, வடுகப்பட்டி, மோட்டூர், பண்டிதக்காரனூர், மடத்தூர், பண்டாரத்தாங்காடு, கலியகவுண்டனூர், அம்மன் கோவில் காடு, வளையசெட்டிப்பட்டி, தச்சங்காட்டூர், கரட்டூர், தாடிக்காரனூர், தெற்குமேடு, விளாமரத்து காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூலாம்பட்டி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பூலாம்பட்டி பம்ப் ஹவுஸ், ஓடக்காட்டூர், பூலாம்பட்டி ஒரு பகுதி, கூடக்கல், கோட்டைமேடு, சிலுவம்பாளையம், நெடுங்குளம், காட்டூர், கரட்டுப்புதூர், ஆனைப்புலிக்காடு, ஊத்துக்குழிக்காடு, பொன்னா கவுண்டனூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. காலையில் 9 மணிக்குள்ளாரியே முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரெக்டாக ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி இப்போது நம்மளோட தமிழகத்தில் தங்கத்துடைய விலை இருக்குது இல்லையா, இப்போ 880 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,145 ரூபாய்க்கும் பவுனுக்கு 113,160 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருந்துச்சு. வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 255 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருந்துச்சு. நேற்று தங்கத்துடைய விலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகமாகி 14,255 ரூபாய்க்கு விற்பனை ஆகிடுச்சுக்குது. பவுனுக்கு 880 ரூபாய் அதிகமாகி 114,040 ரூபாய்க்கு விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போதைக்கு விற்பனை ஆகிடுச்சுக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,220 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,760 ரூபாயாகவும் விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 255 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 255,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.50 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று விற்பனையானதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரோட இது இங்க செலஞ்சல பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ மேட்டூர் அணைக்கு இருக்கலையா, அந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ 2250 கனஅடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. இப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கர்நாடகா அணைகளில் இருந்து கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வந்துட்டு இருக்குது. இதனால கடந்த மாதம் 4ஆம் தேதி 73.02 அடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் கடந்த 6ஆம் தேதி 92.39 அடியாக அதிகமாகிருக்குது. அதே மாதிரி மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நீரினுடைய அளவு வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகமாக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் கர்நாடகா அணைகளில் இருந்து மேட்டூர் அணைக்கு திறக்கப்படக்கூடிய நீரினுடைய அளவும் படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்குது. கடந்த 6ஆம் தேதி வினாடிக்கு 9,709 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 7ஆம் தேதி 8,993 கனஅடி, நேற்று முன்தினம் 4,822 கனஅடி, நேற்று சாயங்காலம் 2,250 கனஅடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்கு. இதுக்கேற்ப நேற்று முன்தினம் 91.28 அடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் நேற்று சாயங்காலம் 90.52 அடியாக சரிவடைஞ்சிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகி இப்போ வெறும் 2,250 கனடியாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்மளுடைய மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 90.52 அடியாகவும் நீரிருப்பு 53.24 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2,250 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது. அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 2,250 கனஅடி மட்டும்தான். அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனஅடியாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்துக்கு கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வீட்டில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பெங்களூரு டு நெல்லை பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, பெங்களூரு டு நெல்லை சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போது இல்லையா, இதனாலேயே விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பெங்களூரு டு திருநெல்வேலி சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி இன்னைக்கு நைட்டு 11:35 மணிக்கு பெங்களூரில் புறப்படக்கூடிய ரயில் 12:02 கிருஷ்ணராஜபுரம், 12:48 பங்காரப்பேட்டை, அதிகாலை 4:30 சேலம், 5:28 நாமக்கல், 6:08 கரூர், 8:25 திண்டுக்கல், 9:30 மதுரை, 10:18 விருதுநகர், 10:38 சாத்தூர், 10:58 கோவில்பட்டி வழியாக மதியம் 1:15 மணிக்கு திருநெல்வேலியை அடைய இருக்குது. அப்படின்னும் மறுமார்க்க ரயில் நாளைக்கு மதியம் 3:45 திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி சாயங்காலம் 4:33 கோவில்பட்டி, 4:51 சாத்தூர், 5:13 விருதுநகர், 5:55 மதுரை, 6:55 திண்டுக்கல், நைட்டு 8:08 கரூர், 8:43 நாமக்கல், 9:45 சேலம், நள்ளிரவு 1:05 பங்காரப்பேட்டை, 1:45 கிருஷ்ணராஜபுரம் வழியாக அதிகாலை 3:30 மணிக்கு பெங்களூருவை அடையும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாபட்டினம், வின்சென்ட், பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிற

இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்தது ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சைகோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னே நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம்.

0: அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ புரோட்டீன் அதிகமான ஒரு உணவு அப்படின்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது முட்டை தாங்க. இந்த முட்டையோடைய விலை வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே அதிகமாகுது கம்மியாகுது இப்படிதான் வந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ வந்துட்டு 5 நாட்களாவே அதிகமாயிட்டே தான் இருக்குது. இப்போ முட்டையோடைய விலை 5 நாட்கள்ல மட்டுமே 30 காசுகள் அதிகமாயிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. நாமக்கல் மண்டலத்துல முட்டையோடைய விலை கடந்த 5 நாட்கள்ல மட்டுமே 30 காசுகள் அதிகமாகி ஒரு முட்டையோடைய கொள்முதல் விலை வந்துட்டு 5.50 ரூபாயா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி உச்சபட்ச விலையாக ஒரு முட்டையோடைய கொள்முதல் விலை ₹6.8 வந்துட்டு விற்பனையாகி இருந்துச்சு. அதுக்கப்புறமா படிப்படியாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஒரு முட்டையோடைய பண்ணை கொள்முதல் விலை 5.20 காசுகளாக வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அதே விலையில நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முட்டையோடைய விலை 5 காசுகள் அதிகமாகி ₹5.25 வந்துட்டு அதிகமாயிருக்குது. அதுக்கப்புறமா தினமும் 5 காசுகள் அதிகமாகி 9ஆம் தேதி ₹5.40 விற்பனை செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில நேற்று சாயங்காலம் முட்டை கொள்முதல் விலை வந்துட்டு 10 காசுகள் உயர்த்தப்பட்டு பண்ணை கொள்முதல் விலை 5.50 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னும் கறிக்கோழி உயிருடன் ஒரு கிலோ ₹85 முட்டை கறிக்கோழி உயிருடன் ஒரு கிலோ ₹118 விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போ மட்டுமே முட்டையோடைய விலை 5 நாட்களில் 30 காசுகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தேவா அவர்கள் வந்துட்டு வின்சென்ட் பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேவா. இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே உங்களுக்கு செம சூப்பரா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியா புஷ்டப்பா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் திலக்சன் செந்தில் குமாரோடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு திருப்பூர் டு ஈரோடு பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, திருப்பூர் டு ஈரோடு இடையே ஸ்டேஷன்களிடையே வந்துட்டு ஊத்துக்குடி ரயில்வே யார்டில் பராமரிப்பு பணிகளால் வர 13, 16, 19, 20 ஆகிய நாட்களில் எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய 55 நிமிடங்கள் தாமதமாக போகும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் 35 நிமிடங்கள், எர்ணாகுளம் டு பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் 10 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது திருப்பூர் டு இடையே வந்துட்டு திருப்பூர் டு ஈரோடு இடையே பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த ரயில்களை வந்துட்டு இப்போ தாமதமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு அப்டேட் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேங்க. இப்போது பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் வந்துட்டு தனியாக வெளியே போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட சேஃப்டிக்காக வந்துட்டு ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். முக்கியமாக வந்துட்டு சிலம்பம், அதுக்கப்புறமா கரையத்து, இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரியான பெண்கள் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணியிலேருந்து 7 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய லேசா லேசா நிகழ்ச்சி கேளுங்க ராஜ்குமார் அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், பெண்களுக்கான பெண்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க லேசா லேசா நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும் ராஜ்குமார் அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் முக்கியம் மாணவர்களின் விருப்பமா பெற்றோர்களின் ஆலோசனையா? கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் முக்கியம் மாணவர்களின் விருப்பமா பெற்றோர்களின் ஆலோசனையா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. நம்மளுடைய சேலத்தை பற்றின ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, அம்மாப்பேட்டை மண்டலம் ஈரடுக்கு பழைய பேருந்து நிலையத்தில் நவீன கட்டண கழிப்பிடம், விளம்பர போர்டு, பேருந்து நிறுத்தத்தில் எந்த ஊர்களுக்கு செல்கிறது அப்படிங்கிற இந்த மாதிரியான போர்டு, அதுக்கப்புறமா லிப்ட் வசதி, தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய அறை, பொது நூலகம், சுத்திகரிப்புக்கப்பட்ட குடிநீர் வசதி, மின் விளக்கு, வணிக வளாகம், போஸ் மைதானத்தில் வாகன நிறுத்தம், அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் போன்ற பல்வேறு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரடுக்கு பழைய பேருந்து நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொதுமக்களுக்கு தடையில்லாமல் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, பழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சுத்திகரிப்பு இயந்திரத்தை உடனடியாக சரி செய்ய சுகாதார ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிறுத்தம் தரைதளம் மற்றும் முதல் தளத்திலும் வந்துட்டு மின் விளக்குகள் சரியான அளவில் எரிகிறதா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செஞ்சுருக்காங்க. கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புற பேருந்து நிலையத்திற்கு தினமும் 1000-க்குமான மக்கள் வந்துட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்னும், பேருந்து நிலையத்தில் குப்பை சேகரிக்கக்கூடிய வாளி இருக்கணும் அப்படின் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ் மைதானத்தில் வாகன நிறுத்த முறையாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற பற்றியும், தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய பேருந்து நிறுத்த கட்டணம் முறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அதே மாதிரி தான் வந்துட்டு பல இடங்களையும் வந்துட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஸோ இப்படி ஒரு தகவல் தான் வந்துட்டு இப்படி வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ராஜ் அவர்கள் வந்துட்டு ராசிபுரம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராஜ் ப்ரோ. உங்களுக்கு நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வரும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களாக நீங்கள் வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கணும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையா வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக, இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் முக்கியம் மாணவர்களின் விருப்பமா பெற்றோர்களின் ஆலோசனையா. கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் முக்கியம் மாணவர்களின் விருப்பமா பெற்றோர்களின் ஆலோசனையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கனக சுப்புரத்தினம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பாட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், ஜோஷ்வா, மாரிமுத்து, தர்னிஷா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டத்தை விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா கேட்டுட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான நாள் சூப்பர் நாளாக அமையட்டும் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு என்ன மழை வர மாதிரி இருக்கு, பட் மோடமாக தான் இருக்கு, ஆனால் மழை வருமா அப்படின்றது தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம வாகை சூடவா கேமில் ஒரு புது கேம் கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்ன கேம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நான் வந்துட்டு ஒரு விலங்கோட பெயர் சொல்லவே மாட்டேன். அந்த விலங்குகளோட எப்படி இருக்கும், அது என்னென்ன பண்ணும், அதோட அதுக்கான ஸ்பெஷல் என்ன, அந்த மாதிரி நான் ஒரு சில க்ளூஸ்லாம் கொடுப்பேன். நீங்கள் அந்த க்ளூவெல்லாம் வச்சு அது என்ன விலங்காக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பெரிய காதுகள் இருக்கும், நான் ரொம்ப பெரிய உருவத்தில் இருப்பேன், எனக்கு நீளமான தும்பிக்கை இருக்கும். இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கும், யானையாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நான் வந்து விலங்கு சொல்ல வரேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வெயிட் பண்ணி நான் என்னென்ன க்ளூ கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்டுட்டு பொறுமையாக சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ முதல் நேரம் மாணிக்கம்மனா மங்களபுரத்துலேருந்து நம்ம கூட விளையாடுறதுக்காக நினச்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: என்
1: உடம்புல கருப்பு ஆரஞ்சு நிறத்துல கோடுகள் இருக்கும். நான் வேகமா ஓடுவேன். சூப்பர். நான் எப்படி இந்த தக்குன்னு சொல்லிட்டீங்க, எதுல கண்டுபிடிச்சீங்க?
2: இல்ல, நீங்க சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த கருப்பு கோடு இருக்குன்னு
1: சொல்லுவாங்க. நினைச்சேன் நீங்க அதுல கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. சூப்பர் சூப்பர் அண்ணா. இன்னொன்னு கேள்வி கேட்கட்டுமா? இல்ல
2: கேளுங்க கேளுங்க.
1: நான் தான் வந்து காட்டோட ராஜான்னு சொல்லுவாங்க.
2: சரி.
1: என் தலைய சுத்தி நிறைய முடி இருக்கும்.
2: சிங்கம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. எப்படி நான் ராஜான்னு சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க? நீங்களும் இவர மாதிரி கால் பண்ணுங்க. 9787-7107.8 கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். மாணிக்கம்மண்ணா சூப்பரா என் கூட ஜாலியா விளையாண்டீங்க முதல் நேரம், நன்றி அண்ணா. ஸோ மக்களே, இப்போது தொடர்ந்து உங்களுக்கு சாய் நரேஷோட கண் முன்னே சாங் அப்படின்ற சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு மீண்டும் வாங்க ஜாலியாக விளையாடலாம். ஸோ கால் பண்ணுங்கள், ஜாலியாக விளையாடலாம். பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து

0: இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டையினால நிறைய பேர் இறக்கவும் செய்யறாங்க. அப்ப சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு டைம்ல தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்ப வந்து நந்தி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்க வந்து போறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்க போனா கடுமையான வறட்சியெல்லாம் வந்து இருக்கு. அங்க ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. அதாவது பெயர்களை கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக அதையும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இப்போது இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் வந்து இந்த விலங்குகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 3 க்ளூ கொடுப்பேன். அந்த க்ளூவெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த விலங்குலாம் எப்படி, என்ன விலங்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ருக்மணி பாட்டி காத்துட்டே இருக்காங்க. வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். தனியா வந்திருக்கீங்க, சிங்கிளா வந்திருக்கீங்க. சிங்கமும் சிங்கிளா தவறும்.
0: ஆமா பாட்டி, சிங்கமா வந்திருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு விலங்குகள் பேரே வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க.
1: பரவாயில்ல, நல்ல பொருத்தமானதுதான்.
0: ஓகே ஓகே பாட்டி. என்ன கேம் விளையாடணும் தெரியுமா?
1: அந்த பாட்டு, அந்த பாட்டு சாமி இன்னைக்கும் அந்த பாட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா.
0: நினைக்கிறேன்.
1: நான்
0: ரொம்ப உயரமா இருப்பேன், என் கழுத்து ரொம்ப நீளமா இருக்கும். சூப்பர் பாட்டி, நீங்க சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையா
1: விளையாண்டீங்க.
0: அவ்வளவுதான் பாட்டி, நன்றி.
1: கதை படிக்க விட மாட்டேன், ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டேன்.
0: ஆமா பாட்டி, ஒரே இப்படி எடு ஸ்டார்ட் பண்ணோன்னே சொல்லிட்டீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி பாட்டி,
1: தேங்க்யூ.
0: ருக்மணி பாட்டி தாதகா பட்டியிலிருந்து நீங்க ஃபர்ஸ்ட் க்ளூ சொன்னாவே எனக்கு எல்லா விலங்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு எல்லா விலங்குமே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் அதாவது நம்ம ருக்மணி பாட்டிக்கு ஒரு கைத்தட்டலை கொடுத்துருவோம். ருக்மணி பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி, எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787107108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேம் அப்படின்னா என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்க கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சில க்ளூஸ்லாம் கொடுப்பேன். எப்படின்னா, இந்த விலங்கு இப்படி இருக்கும், இது வந்து இது பண்ணும், இதோட ஸ்பெஷல் இது தான் அப்படின்ற மாதிரி சில க்ளூஸ்லாம் கொடுப்பேன். நீங்க அதை வச்சு இது என்ன விலங்கா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? போனை எடுங்க, கால் பண்ணுங்க. 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அதனால என்ன, நீங்க அப்புறமா கேட்டுருவீங்கல்ல?
1: இன்னைக்கு
0: என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
1: அதான் சொல்லுவீங்க
0: முதல் விலங்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப நீளமான காதுகள் இருக்கும், நான் சின்ன சின்ன தாவலா தாவி போவேன், காய்கறி கீரை எல்லாமே சாப்பிடுவேன், வேகமா ஓடுவேன். சூப்பர். நான் எதுல கண்டுபிடிச்சீங்க? தாவி தாவி கக்காரு கூட ஓடுமே. ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்ல கெஸ்ஸிங்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, உங்களுக்காக
1: இன்னொன்னு
0: கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னொன்னு கொடுக்குறேன். நான் மனிதர்களோ, அதாவது மனுஷங்க வீட்டுல எல்லாம் செல்லமா இருப்பேன், வீட்டை பாதுகாப்பாவும் என்னோட வேலை. நன்றி. கண்டிப்பா நன்றி நன்றி அண்ணா. திருப்பூர் மூலனூர் ஆதவன் அண்ணா சூப்பராக விளாண்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக நம்ம கைத்தட்டல் கொடுக்காம எப்படி? நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்க. 9787 7078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஜாலியாக ஒரு கேம் விளாண்டுட்டே இருக்கேன் பிரதீபா. தொடர்ந்து உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்குது, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம மீண்டும் ஜாலியாக விளாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: ஒரு சில விதமான க்ளூஸ்லாம் கொடுப்பேன். இந்த விலங்குகள்லாம் இப்படி தான் இருக்கும், இதோட ஸ்பெஷல் இதுதான், அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு சில க்ளூ கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு இது என்ன விலங்காக இருக்கும் அப்படின்றத டக்கு டக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். இப்போது நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினராக ஒருவர் இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் தனமக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடலாம், சொல்லுங்க.
2: நான் சேலம் தனலட்சுமி பேசுறேன்.
1: ஓகே ஓகே அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் பிரதீபா.
1: ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
2: எனக்கு
1: நாலு காலுமே வேகமா ஓடும், என் மேல மனுஷங்களா ஏறி பயணம் பண்ணுவாங்க, எனக்கு நீளமான வால் இருக்கும். கரெக்டா சொல்லிட்டீங்க, எதுல கண்டுபிடிச்சீங்க? முதுகுல வந்துட்டு அந்த இது மாதிரி ஒண்ணு இருக்குங்களா, அது பேர் எனக்கு தெரியல. அப்புறம் தண்ணீர் இல்லாம நீண்ட நேரமும் இருப்பேன். ஓகே, ஒட்டகம். ஓகே அக்கா, ஒட்டகம். சூப்பரா விளாண்டீங்க, நன்றி.
2: தேங்க் யூ, தேங்க் யூ பிரதீபா.
1: நன்றி நன்றி நன்றி,
2: சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி நன்றி அக்கா. சேலம்ல இருந்து தனலட்சுமி அக்கா எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இதே மாதிரியே நீங்களும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெயிட் பண்றீங்க, கால் பண்ணுங்க. 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி இங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ தனலட்சுமி அக்கா ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா. மைடிய மக்களே, உங்களுக்கு தொடர்ந்து தை மாசம் அப்படின்ற பாடல் ரொம்ப அருமையாக வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, மீண்டும் நிறைய நேயர்களோட ஜாலியாக விளையாடலாம்.

0: மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்க கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சில க்ளூ கொடுப்பேன், இந்த விலங்கு இப்படி தான் இருக்கும், இதோட ஸ்பெஷல் இது தான், இது இது தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி. அதை வச்சு நீங்கள் இது என்ன விலங்கு அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமோட நீங்களும் என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்திருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்னோட பேர் நிவேதா.
1: ஓகே,
2: நாங்கள் ஊட்டியிலிருந்து பேசுகிறோம்.
1: ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியும்.
1: ஓகே, விளையாடலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நான் ஒரு பறவை, என் உடம்புல அழகான நிறங்கள் இருக்கும், மழை வரும்போது வாளை விரிச்சு ஆட்டுவேன், என் வால்கள் கண் மாதிரி டிசைன் இருக்கும், கண் மாதிரி மயில். எதில் கண்டுபிடிச்சிங்க? நான் எப் எந்த இது சொல்லும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஓகே ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, நான் இரவு நேரத்தில் அதிகமாக வெளியே வருவேன், எனக்கு ரொம்ப பெரிய கண்கள் இருக்கும், பறக்க முடியும், ஆனால் நான் சாதாரண பறவை மாதிரி கிடையாது. கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். கெஸ்ட்ல சொன்னீங்களா?
2: இல்ல இல்ல, அது பெரிய கண்ணு.
1: ஓகே ஓகே ஓகே, நன்றி. ஹலோ, நன்றி நன்றி, ரொம்ப சூப்பரா விளாண்டீங்க.
2: தேங்க் யூ
1: தேங்க் யூ தேங்க் யூ, நன்றிகள். ஸோ வந்துட்டு ஊட்டியிலேருந்து நிவேதா அப்படின்றவங்க ரொம்பவே அருமையாக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. சுனேயர்களே, நீங்களும் தொடர்ந்து இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து இனி நான் அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பிரதீபா நான் பேசிட்டே இருக்கேன். இப்போ கரெக்டா மணி வந்து 10 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் நிறைய பேர் கால் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த ஒரு மணி நேரமும் நான் அவங்க கூட தான் விளையாட போகிறேன். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எங்க கூட கால் பண்ணி விளையாடலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ கடந்த ஒரு மணி நேரம் எவ்வளோ நேயர்கள் ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாகவும் விளையாண்டாங்க. அதே மாதிரி இந்த கேம் என்ன அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன்ல. இந்த கேம் வந்துட்டு என்ன விலங்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். என்ன விலங்கு கண்டுபிடிங்க அப்படிதான் இந்த கேமோட நேமா நான் வச்சிருக்கேன். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு மூணு க்ளூ கொடுப்பேன், மூணுன்னு இல்லை ஒரு சில க்ளூ கொடுப்பேன். இந்த விலங்கு இப்படி தான் இருக்கும், இதோட ஸ்பெஷல் இதுதான், இது இதுதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு என்ன விலங்கு இவங்க சொல்ல வராங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இனி பிளேரிபெயர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க அன்பு பிரதீபா அவர்களே.
1: அன்பு கலைச்செல்வி அக்கா, ஒரே புன்னகையுடன் ஜாலியா பேசுறீங்க.
2: உங்களோட பேசுறது சோனாவோட இணைஞ்சு பயணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசுறதுலயும்.
2: சரிங்க பிரதீபா, எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறேங்க. நானும் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா எல்லார்ட்டையும் போய் அன்பு கழிச்சு அக்கா கேட்டாங்கன்னு சொல்றேன்.
2: அருமையா விசாரிச்சாங்கன்னு சொல்லுங்க.
1: ஓகே ஓகே அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
2: எனக்கு
1: வளைந்த அழகு இருக்கும், மனிதர்கள் பேசுறத போல சில வார்த்தைகளை பேசுவேன், சொல்லி கொடுத்தா
2: பழங்கள்.
1: சூப்பர் சூப்பர், நான் பேசுவேன்னு சொன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
2: எனக்கு
1: கால்களே கிடையாது, நான் தரையில ஊர்ந்து போவேன், என் உடம்பு நீளமா இருக்கும், சில வகைகளுக்கு விஷம் இருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் பெருசா,
2: இன்னொன்னு
1: கிடையாது, பெருசு இது கடிச்சிருச்சுன்னா. சூப்பர், ரொம்ப அருமையா
2: சொன்னீங்க.
1: ஓகே விடுங்க, பயப்படாதீங்க. அப்படி கூட சொல்லிருக்கலாம். சரிங்கக்கா, ரொம்ப அருமையா
2: விளையாண்டீங்க,
1: ரொம்ப அருமையா விளையாண்டீங்கக்கா.
2: இன்னொன்னு கேளுங்க பிரதீபா. எனக்கு
1: இன்னொன்னு கேக்குறதுங்களா? ஓகே, நான் தண்ணீரில் வாழ்வேன், மனிதர்களுக்கு ரொம்ப பிடிச்சு விளையாடுற மாதிரி தண்ணீருக்கு மேல
2: குதிப்பேன்,
1: ரொம்ப புத்திசாலித்தனமா உயிரினமா இருக்கும். இது வந்துட்டு மீன் மாதிரி இருந்தாலும் உண்மையில மீன் கிடையாது. இது
2: அப்படியா?
1: ஓகே ஓகே அக்கா,
2: நன்றிங்க பிரதீபா. நீங்க தர்மே போது வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி அக்கா, ரொம்ப
2: நன்றி நன்றி.
1: மேட்டூர் அயம்புதூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா சூப்பரா விளாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: என்ன வினோத், உங்க ட்ரீம் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன், ஆரம்பிக்கணும்.
0: உங்களுக்காகவே நம்ம சேலத்துல மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேர், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026. கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல. செப்டம்பர் 25, 26, 27 3 டேஸ் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்ல இருக்க ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் நடக்குது.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபானா உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விலங்கு அது அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். அதாவது என்ன விலங்குன்னு கண்டுபிடிங்க. இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சில க்ளூஸ்லாம் கொடுப்பேன். இந்த விலங்கு இப்படி தான் இருக்கும், இதோட ஸ்பெஷல் இது தான் அப்படின்ற மாதிரி சில க்ளூ கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் இது என்ன விலங்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: இனிய நற்காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
6: வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: வணக்கம். ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களுமே ரொம்பவே சூப்பரா இருக்கோம்ணா.
7: ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கீங்க இந்த நாள் பொழுதெல்லாம் உங்களுக்கு?
6: மோடமா இருக்குங்கண்ணா, இங்க என்னன்னு தெரியலண்ணா.
7: சரி, வேலூர் மாவட்டத்திலயும் பயங்கரமா வெயிலா தான் இருக்கு, அப்ப மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன்.
6: கண்டிப்பா கண்டிப்பா வரும்ணா.
7: ரொம்ப சந்தோஷம்ப்பா.
6: உடம்புக்கு மேல ஒரு கடினமான ஓடு இருக்கும், ஆபத்து வந்தா என்னோட தலைய உள்ள இழுத்துக்குவேன். சூப்பர் சூப்பர் அண்ணா, எனக்கு தெரியும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு.
7: இன்னொன்னு,
6: நான் பறப்பேன், ஆனா நான் பறவை கிடையாது, இரவுலதான் அதிகமா வெளியே வருவேன், சில நேரம் தலைகீழ தொங்கிருப்பேன். சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளாண்டீங்க.
7: எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க க்ளூ கொடுக்கக்கூடிய விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம்.
6: கண்டிப்பா கண்டிப்பா, நான் எல்லாரும் கண்டுபிடிக்கணும்னு தான் நான் க்ளூவே கொடுக்குறேன்.
7: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
6: ஓகே, நான் நன்றி நன்றி அண்ணா.
7: தேங்க்யூ, பை பா.
6: நன்றி நன்றி அண்ணா. ஸோ வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா ரொம்பவே சூப்பராக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து தனிமையின் காதலன் அப்படின்ற பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதே மாதிரியே உங்களுக்கு இதில் வர பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சோனா எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஓட்டிங்ஸும் அனுப்பலாம், இல்லை கால் பண்ணியும் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பாடலை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை டாப் 10 மியூசிக்கில் கண்டிப்பாக அது போடப்படும். ஸோ நீங்கள் அந்த பாட்டை கிட்டே என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறையா நேர் கூட ஜாலியாக விளாட்லாம்.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சிட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, என்ன விலங்கு கண்டுபிடிங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சில க்ளூஸ்லாம் கொடுப்பேன். அதாவது இந்த விலங்கு இப்படி இருக்கும், இந்த விலங்குகள் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதோட ஸ்பெஷல் இது, இது வந்து இந்த இந்த டைமில் இது தான் பண்ணும், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு போட்டு ஒரு க்ளூ கொடுப்பேன். நீங்கள் அந்த க்ளூவை வச்சு இது என்ன விலங்கு அப்படின்றத டக்குன்னு சொல்லிடணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏன் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பிரதீபா. சேலம் இருமாலையிலிருந்து இணைப்பு நிறுவர் எழிலரசி நிலையத்தில் நிலமா நம்ம நேர்கள் அன்பு சொந்தங்கள் என்ன நிலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: எனக்கும்
1: தோணுது இங்கேயுமே நல்ல மோடமா இருக்கு.
2: முதல்
1: கேள்வி, என் உடம்பு முழுக்க கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கும், நான் குதிரை மாதிரி இருப்பேன், கூட்டமா சுற்றுவேன், ஆப்பிரிக்கால என்ன அதிகமா பார்க்கலாம்?
2: புரியா
1: இல்லங்கா? என் உடம்பு முழுக்க கருப்பு வெள்ளை கோடுகள், கருப்பு வெள்ளை கோடுகள்.
2: குதிரை?
1: ஆ வரி குதிரை.
2: வரி குதிரை, வரி குதிரை.
1: சூப்பர் சூப்பர் அக்கா. ஓகே கா, இன்னொன்னு, நான் ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸான அனிமல், நான் தாவி தாவி தான் போவேன், என்னோட பின்னங்கால்களில் பெரியதாக இருக்கும், என் குட்டியை ஒரு பவுச்சில் வச்சுருப்பேன், ஒரு பாக்கெட்டில். ஆ சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையாக விளாண்டிங்க. நன்றிக்கா.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி அக்கா. ஸோ எழிலரசியில் எழிலரசி அக்கா வந்துட்டு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து நம்ம கூட ஜாலியாக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள், 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வெண்ணங்குழலி அப்படின்ற பாடலும் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே வாங்க. நம்ம மீண்டும் இன்னும் நிறையா நேயர்கள் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நேயரும் நம்ம கூட விளையாடுறதுக்காக இணைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுட்டு போகலாமே. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் சூப்பர்.
3: மழை பெய்யுங்களா?
1: ஆனா ஒரே மோடமா இருக்கு, அப்பப்போ வெயிலும் வருது, என்னன்னு தெரியலங்கண்ணா.
3: உங்களுக்கான
1: முதல் கேள்வி, நான் தண்ணீர்லயும் நிலத்திலையும் இருக்க முடியும், நான் தாவி தாவி போவேன், எனக்கு நீளமான நாக்கு இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகளை
3: சாப்பிடுவேன்.
1: அடுத்த கேள்வி, நான் தண்ணீர்ல வாழ்வேன், என் வாயில நிறைய கூர்மையான பற்கள் இருக்கும், நான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்க முடியும், அதாவது அது வந்து ரொம்ப ஆபத்தான விலங்கு, ஆற்றிலும் கடலிலும் சில வகையில் இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த விலங்கு.
3: அதாவது முதலைங்களா?
1: கரெக்ட், நான் சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய பேர் கூட பேசி விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா. நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியும், நிறையா பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். என்ன கேம் அப்படின்னா, என்ன விலங்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. இந்த கேம் தான் நம்ம விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில க்ளூ கொடுப்போம், அதாவது இந்த விலங்குகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி க்ளூ கொடுப்போம். அந்த க்ளூவை வச்சு நாங்கள் என்ன விலங்கை சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க. வாங்க யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, காலை வணக்கம்.
6: காலை வணக்கம் ஆனந்திகா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
6: ஓகே ஓகே, நீங்க உங்க பேர் எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லிடுங்க.
7: நான் என் பேர் ஆனந்தி, சேலத்துல இருந்து பேசுறேன்.
6: ஓகே ஓகே ஆனந்திமா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நான் கடல்ல வாழ்வேன், என் உடம்பு பெரியதா இருக்கும், எனக்கு ஒரு பெரிய வால் இருக்கும், நான் தண்ணீர்ல ரொம்ப வேகமா நீந்துவேன். புரியல, மீன் இல்ல, மீன் மாதிரி இருக்கும், இது வேற. ஆ, கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க. ஸோ அடுத்த கேள்வி, நான் பண்ணைகள்ல அதிகமா இருப்பேன், எனக்கு கொம்புகள் இருக்கும், நான் புல் சாப்பிடுவேன், அது என்னது? பண்ணைகள்ல வந்துட்டு மாடு இருக்கும், இன்னொன்னு ஆடு தானே இருக்கும், மான் எப்படி இருக்கும்? ஓகே ஓகே, சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி
7: நன்றி நன்றி
6: நன்றி நன்றி. ஸோ சேலம்ல இருந்து

ஆனந்தி அக்கா ரொம்ப கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டாங்க. இதே மாதிரியே நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அழகான ஒரு பொண்ணு அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கிட்டுட்டு வாங்க மக்களே.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: விளையாடுறதுக்காக ஒரு அண்ணா இணைஞ்சிருக்காங்க. வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா கொஞ்சம் சத்தமா
3: பேசுங்கண்ணா.
2: ஓகே ஓகேண்ணா, கேக்குதுங்கண்ணா. இப்போ நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
3: தெரியுமாண்ணா?
2: ஓகேண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி, நான் ரொம்ப சின்னதாக இருப்பேன், நைட் நேரத்தில் காதுக்கு பக்கத்தில் வந்து கத்துவேன், சத்தம் போடுவேன், என்னை பார்த்தாலே சில பேர் அடிக்க வருவாங்க, அடிச்சிருவாங்க. சொல்லுங்கண்ணா, என்ன விலங்கு? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, நான் இன்னொன்று, நான் பூக்களுக்கு அடிக்கடி போவேன், என்னோட உடம்புல மஞ்சள் கருப்பு நிறம் இருக்கும், என்னை தொந்தரவு பண்ணா கொட்டிடுவேன். தேனி. சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளாண்டீங்க. நன்றி
3: நன்றி
2: நன்றி அண்ணா. ஸோ வந்து டால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டாங்க. அதாவது இது விலங்கா அப்படின்னு கேட்டார், பட் இதுவும் ஒரு விலங்கு தானே, அது சின்னதாக இருந்தாலும் அதுவும் ஒரு விலங்கு தானே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ நீங்களும் இப்போது நம்ம கடைசி இறுதி நேரத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த இதில் நிறையா பேர் ஜாலியாக நம்ம கூட விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பர் சூப்பராக எல்லாருமே ஒரு பதில் சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டில் கொடுத்துடலாமா? ஸோ இப்போ நம்ம கூட இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூடயும் பேசிடலாமே. ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? முதல் கேள்வி, நான் ரொம்ப மெதுவா போவேன், என் முதுகுல ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும், மழை வந்த பிறகு என்னை பார்க்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொன்னு, மழை வந்தா நத்தை தான். சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னொன்னு, எனக்கு கால்கள் கிடையாது, நான் மண்ணுக்குள்ளேயும் மண்ணுக்கு மேலேயும் ஊர்ந்து போவேன், மழை பெய்த பிறகு வெளியே வருவதை பார்க்கலாம். எது? அது எனக்கு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக விளாண்டீங்க. நன்றி நன்றி. ஸோ அயோத்தியப்பட்டினத்துலேருந்து பார்த்திபன் அண்ணாவுமே நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. ஸோ நேயர்கள் எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டாங்க. ஸோ நானும் இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் நாளைக்கு இன்னொரு வாகை சுடவால இன்னொரு ஒரு புது கேமோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நானும் கிளம்புறேன். பாய் பாய் மக்களே, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்கு வாழ்வின் தொடக்கம் விவசாயம் அப்படின்ற ஷோ வந்துட்டுருக்கு, அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா FM சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏக்கருக்கு ₹6 லட்சம் வரைக்கும் வருவாய்ங்க, மலைவேம்பு சாகுபடியில ஆர்வம் காட்டக்கூடிய விவசாயிகள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர் மாவட்டம் குமரலிங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் குறைஞ்ச நீர் ஆதாரத்துல அதிக லாபம் தரக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்யறதுல விவசாயிகள் ஆர்வம் காட்டி வராங்க. இதுக்காக குறுகிய மற்றும் நீண்ட நாள் பயிர்களை சாகுபடி செஞ்சு வராங்க. அந்த வகையில எஞ்சி புதூர் பகுதியில மலைவேம்பு சாகுபடியில விவசாயிகள் தீவிர ஆர்வம் காட்டி வராங்க. இங்க வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மலைவேம்பு மரங்கள் அதிக அளவு பயிரிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. செம்மண் மற்றும் வண்டல் மண் சார்ந்த நிலங்கள்ல சொட்டு நீர் பாசன முறை மூலமா இது மிக வேகமா வளருதுங்க. நட்ட 5-6 ஆண்டுகளுக்குள்ளார மரங்களை வெட்டுறதுக்கு தகுந்ததா இருக்கும். விவசாயிகள் படையெடுப்பு என்ன மாதிரி இருக்கு? குறிப்பா இது வந்து பிளைவுட் தயாரிப்பு, தீப்பெட்டி தொழிற்சாலை மற்றும் காகித ஆலைகள்ல அதிக அளவுல தேவைப்படுது. மலைவேம்பு சாகுபடியில மரங்கள் நேரா உயரத்துக்கு வளர தொடக்க காலத்துல பக்க கிளைகளை சரியான முறையில கவாத்து செய்யறது மிக முக்கியம்னு சொல்லலாம். மரம் வந்து 30-40 அங்குல தடிமன் அடையும் போதுதான் பிளைவுட் ஆலைகளுக்கு நல்ல விலைக்கு போகும். அந்த நேரத்துல பிளைவுட் ஆலை அதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் தோட்டங்களுக்கு நேர்ல போயிட்டு மரத்தோட தடிமன் அளந்து மொத்தமா கொள்முதல் செஞ்சு வராங்க. அறுவடையினப்ப வியாபாரிகளே மரங்களை வெட்டி எடுத்துட்டு போறதுனால வெட்டுக்கூலி மற்றும் போக்குவரத்து செலவு விவசாயிகளுக்கு மிச்சமாகுது. தொடர்ந்து குறைஞ்ச பராமரிப்பு மற்றும் இயற்கை பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் அப்படின்றதுனால மலைவேம்பு சாகுபடியை நோக்கி விவசாயிகள் படையெடுத்து வராங்க. நல்ல லாபம் சொல்றாங்க. எப்படி? இது பத்தி விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலைவேம்பு பயிரிட்ட 2 ஆண்டுகள் வரை நிலக்கடலை, உளுந்து, பாசி பயிறு போன்ற பயிர்களை ஊடு பயிரா சாகுபடி செஞ்சு தொடர் வருமானம் பெறலாம்னு சொல்றாங்க. 10-10 அடி இடைவெளியில ஏக்கருக்கு சுமார் 400 மரங்கள் வரைக்கும் நடவு செய்யலாம். 5-6 ஆண்டுகள்ல ஒரு மரம் 300-500 கிலோ வரைக்கும் எடை வந்து ஏக்கருக்கு சராசரியா 100-120 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும். தற்போது சந்தையில 1 டன் மலைவேம்பு ₹5,500 to ₹6,500 வரை விற்பனை ஆகுது. இதனால ஏக்கருக்கு ₹6 லட்சம் வரைக்கும் வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நல்ல லாபம் கிடைக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் சொல்றாங்க. என்னங்க, இதுவும் ஒரு விதத்துல யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி. நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி. இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சுட்டான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம். இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி. இளம் சூடான

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீது
0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366300.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் எந்தெந்த வழிமுறைகள்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறது நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: மைக்ரோகிரீன்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்கு, டெக்கரேட் பண்ணி தரலாம். ஓகேங்களா, எந்த எந்த ஃபுட்டா இருந்தாலும் அது வந்து டெக்கரேட் பண்ணி தரலாம். அதே மாதிரி சொன்ன பர்கர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் நான் என்ன சொன்னா, அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா பேபி கிரீன்ஸ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து விட்டுட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன கொரியாண்டர், அதே மாதிரி பெனுகிரி. பெனுகிரிக்குன்னா

0: வந்துறீங்களா வெந்தயம். இதில் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்று வந்து மீடியம் மூலியமாக ஹைட்ரோபோனிக்ஸ் மூலியமாக வளர்க்குறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சீடு வந்து ஜெர்மினேஷனுக்கு முன்னாடி வந்து சோப் பண்ணுவாங்க. சோப் பண்ணது என்னன்னாக்க இந்த நுண்கீரைகள் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா வளர்வதற்கு வந்து குறைவாக அறுவடை செய்யலாம். சத்துக்கள் நிறைந்தது அந்த அந்த டூ லீஃப் ஸ்டேஜில் ரொம்ப அதிகங்கிறாங்க, 4 to 5. இப்போ பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் அதிகமாக வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது, ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தேவையான அளவு இருக்காது. அதனால் என்ன பண்ணுன்னா இந்த மைக்ரோ தேவைகள்ீன்ஸ்ரோபீன்ஸ்ரோபீன்ஸ்ரோபீன்ஸ்ரோபீன்ஸ்
1: முக்கியத்துவம் என்ன, இப்ப தட்டப்பயிரை எந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த தொழில் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வட்டாரத்துல இருந்து அமுதவலி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க மல்பெரி விவசாயம் எந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் இப்ப வந்து பூச்சி தாக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: ஸ்டார்டிங்லேயே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், நல்லா ஒரு உரம் கொடுக்கல, தண்ணி டைமுக்கு கட்டணும், தண்ணி நல்லா நீரோட்டம் இருக்கணும் தலையில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி எதுவும் தாக்காத மாதிரி அதுக்கு செரி பூஸ்ட் அப்படிங்கிற மருந்துலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னா, தோட்டத்தை நல்லா களைவெட்டி நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து புழு வந்து இது செடியை பராமரிச்சுட்டு ஒரு 30 நாள் கழிச்சு தான் நம்ம தலை நம்ம ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம புழுக்கே சொல்லணும், ஆர்டர் கொடுப்போம் நாங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து உடுமலையிலேருந்து எங்களுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் தான் நாங்கள் புழு வாங்கிட்டுருக்கோம். அது வாங்கி நம்ம வைக்கிறோம், செட்டில் வச்சு இளம்புழுவாக வைப்போம். சின்னதாக தான் இருக்கும், கம்பளி புழு சைஸில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வர ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஃபஸ்ட்டு 3 நாள் தலை கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு வந்து நாங்கள் அங்குஸ் இந்த மாதிரிலாம் பவுடர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சுண்ணாம்பு போடுறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்ககிட்ட வந்தவொடனே சுண்ணாம்பு பவுட்ரு போட சொல்லுவாங்க, போடுவோம். அடுத்தது அது முடிச்சுட்டு அந்த சுண்ணாம்பு பவுட்ரு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, தொற்றுகள் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு வரும், நம்ம பாம்பு தோல் உரிக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது தோல் உரிச்சு தான் அதனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். தோல் உரிச்சு வர்றதுக்கு அந்த சுண்ணாம்பு பவுடர் போட்டோம்னா ஈஸியாக தோல் உரிக்கும், அதனால் உரிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்தது தலைக்கை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நம்ம தலை கொடுக்கறது அங்குசுன்னு சொல்லிட்டு, அது எதுக்கு அப்படின்னா அதனுடைய தோல் மென்மையாக இருக்கும், தோல் உரிச்சு வரும்போது ரொம்ப மென்மையாக புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும், அதை வந்து கிளியராக எந்த தொற்று பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அது போட்டோம் அப்படின்னா பசியை தூண்டக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது அந்த அங்குஸ்ல. அது போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தலை கொடுக்கலாம். தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இளம்புழுவில் வந்து ஒரு 3-5 அந்த மாதிரி மேலே கொழுந்து தலையாக இருக்கிறதா கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் 3 டேஸ் தலை எடுத்துக்கும், காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரமும் தலை வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டே வந்து தலை எடுக்காது, காய்ச்சலில் உட்காந்திக்கும்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஸ்டேஜை. அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து எப்படி சொல்கிறதுனா அசையாது, அசையாமல் புழு உட்காந்திக்கும், பாம்பு படை எடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உட்காந்திக்கும். அப்படி இருந்தாவே தலை கொடுத்தாலும் சாப்பிடாது, அதனால் கொடுக்கக்கூடாது.
1: வருமானம் அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கு, அதனால கண்டிப்பா புதுசா யாராவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட நீங்க ஆரம்பிக்கலாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஜிம்மு கீரைகள் எந்தெந்த வைத்திய முறைகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அப்புறம் நம்ம வந்து கல்லீரலுக்கு இது வந்து நல்லா செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. தவிர சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. நம்மளோட ஜீரண மண்டலம் அதுவும் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். இது தவிர இந்த கீரை இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இதோட இலைகள்ல பெறப்படக்கூடிய சாறை எடுத்து ஏதாவது விஷக்கடிகள் இருந்தாலோ பூச்சி கடிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த கடிச்ச இடத்துல இந்த சாறு எடுத்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாக்க அதோட விஷத்தன்மையானது நம்ம உடம்புக்குள்ள ஏறாம அது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு தரும். இது இல்லாம நம்ம பூச்சிகள் வண்டுகள் இது எல்லாம் கடிச்ச இடத்துல கூட இதோட இலைச்சாரை வந்து நம்ம வந்து போட்டுட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமான சத்துக்கள் அப்படின்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அதுக்கப்புறம் நார் சத்து நிறைஞ்சது, கரோட்டின் சத்து நிறைஞ்சது. வைட்டமின் பியில வந்து பார்த்தோன்னாக்கா ரிபோஃப்ளெவின், தயாமின், இரும்பு, கால்சியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள்லாம் வந்து ரொம்பவே நிறைஞ்சது. இது ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இறைச்சி வகைகள் அப்புறம் மற்றும் மீன் வகைகள் இவற்றுக்கு எல்லாமே வந்து நம்ம இது வந்து வாசனை சேர்க்கறதுக்கும் அழகுப்படுத்தவும் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாம அந்த எண்ணெய் வகைகள், அந்த வெண்ணெய், வெண்ணெயில வந்து இது பொதுவா சேர்த்தோம் அப்படின்னா இதோட வாசனை வந்து அந்த வெண்ணெய்க்கு வந்து கொடுக்கும். சோ அதற்காகவும் இது வந்து வெண்ணெய் காய்ச்சும் போதெல்லாம் இது கூட சேர்த்து காய்ச்சி நம்ம வந்து அந்த எண்ணெய் அதெல்லாம காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுட்டு உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து அதிகமா வேக வைக்க கூடாது. ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நம்ம வந்து சீக்கிரம் வைக்கக்கூடிய கறிங்கனால ஒரு 5 நிமிடத்துக்குள்ள இதை வேக வச்சு நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிடறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மகளின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப என்ன காய்ச்சறப்ப இந்த கீரைய நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும், அதனுடைய சாறு எதுக்கெல்லாம் உதவியா இருக்கு, இதனுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். செயற்கை உரங்களும் வீரியமிக்க பூச்சிக்கொல்லிகளும் நிலத்தையும் மனித உடலையும் பாலாக்குவதை உணர்ந்த தாமே களத்துல இறங்கி இயற்கை விவசாயம் செய்ய தீர்மானிச்சாரு. இதுக்காக சிவகங்கை ராகினி பட்டியில் 2.8 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பாரம்பரிய நெல் ரகங்களையும் காய்கறிகளையும் பயிரிட்டு வராரு. மழை காலத்துல நெல் சாகுபடி செய்யக்கூடிய இவரு கோடை காலத்துல சிறுதானியங்களை சாகுபடி செய்யறாரு. அந்த வகையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பயிரிட்ட 15 ரக கேழ்வரக இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமா அறுவடை செஞ்சு வராரு. சாகுபடி அனுபவம் சொல்லும் போது எப்பவுமே மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை தான் சாகுபடி செய்வேன் சொல்றாரு. இந்த ஆண்டு கோடையில 15 ரக கேழ்வரக பயிரிட்டேன்னு சொல்றாரு. 3-4 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த ரகம் வறட்சிய தாங்கி வளரும் தன்மையுடையது. நட்ட 115 நாட்கள்ல அறுவடைக்கு தயாராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் தன்னோட சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. அவரு சொல்லும் போது வாரத்துக்கு ஒரு தடவை பாசனம் செஞ்சேன்னு சொல்றாரு. பயிர்கள் பசுமையாகவும் வேர்கள் ஆழமாகவும் பலமாகவும் ஊன்றத்துக்கு மீன் அமிலம், கடல் பாசி சாறு ஆகிய பயிரூக்கிகளை பயன்படுத்தணும்னு சொல்றாரு. மண் வளம் பெருக பழக்கரைசல் தெளிச்சேன்னு சொல்றாரு. பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கலந்த கோமிய கரைசல் அல்லது வேப்பங்கொட்டை கரைசலை மாத்தி மாத்தி தெளிச்சேன்னு சொல்றாரு. நிலத்தை சுத்திலுமா எளிதா கிடைக்கக்கூடிய மஞ்சன துளசி, எருக்கு, ஊமத்தை, கள்ளி, வேம்பு, புங்கன் உள்ளிட்ட 10 வகை இலைகளோட மாட்டு சாணம் மற்றும் கோமியத்தை கலந்து பத்திலை கரைசல் தயாரிச்சு தெளிச்சேன்னு சொல்றாரு. பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகள்ல இந்த கரைசலை வாரத்துக்கு 2 தடவை கூட பயன்படுத்தலாமா. இதன் தயாரிப்பு செலவு ரொம்பவே குறைவு அப்படின்றதுனால பெரிய அளவுல பண விரயம் இல்லாம பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. 1 ஏக்கர் கேழ்வரகு சாகுபடிக்கு மொத்தமா ₹6,000 வரைக்கும் மட்டுமே செலவானுச்சு. இதன் மூலமா 60 கிலோ எடை கொண்ட 15-20 மூட்டைகள் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறேன்னு சொல்றாரு. இயற்கை முறையில விளையக்கூடிய நெல், கேழ்வரகு, காய்கறிகளை ஃபர்ஸ்ட் எங்களோட குடும்ப தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை மட்டும்தான் விற்பனை செய்யறேன்னு சொல்றாரு. விடுமுறை நாட்கள்ல நானே விவசாய பணிகளை மேற்கொள்றது நல்ல உடற்பயிற்சியா அமையறதோட மனதுக்கும் பெரும் அமைதியை தருது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட சொல்றாரு கர்ணன். இதனால எனக்கு மனநிறைவும் கிடைச்சிருக்குங்க, நல்ல மகசூலும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது. நான் ராஜ்குமார் நிகரடி. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் எந்த சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைஞ்சு பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரு பெண் தொழில் முனைவராக தன்னோட வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடைபெற்றுருக்கக்கூடிய ஒரு பெண் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பேச போகிறாங்க. யார் அவங்க, என்ன மாதிரியான தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். என்னோட பேர் சவிதா. நான் வந்து கணபதி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆத்தூர் புடையம்பட்டியில் இருக்கு, இது லொக்கேட்டடாக இருக்குது. 1.5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு.
1: ஓகேக்கா, இப்போ நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
2: நான் காலேஜ் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். ஆஃப்டர் அந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது இந்த ஜாப்பும், நான் கண்டினியூ பண்ணல. அந்த கொரோனாக்கு அப்புறம் தம்பி இருந்தனால என்னால் வெளியில் எங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. தம்பி கூட்ட அந்த வெளியில் போகலாம் அப்படின்ற ஒரு பீரியடில் தான் இந்த ஃபன் ஃபிட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ ஓகே, நம்மளே ஒரு மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தம்பி என்கேஜ்டாக இருந்தான் அந்த டைமில். ஸோ அந்த கொரோனாவில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் சரி, நம்மளுக்கே இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்க ஒரு மைண்ட் செட்டாக இருந்தனால சரி, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபன் ஜோன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பேரண்ட்ஸ் சைட்லேயும் ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டடாக இருந்துச்சு, குழந்தைங்க மைண்ட்லேயும் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஃபன் ஜோன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்.
1: ஓகேக்கா, உங்களுடைய பிஸ்னஸ் இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது இருந்ததுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அடைஞ்சிருக்குக்கா?
2: ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே புதுசு தான். பசங்க என்ஜாய் பண்ணாலுமே பேரண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் சில பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, சில பேர் வந்து இது என்ன, இது போகாது, ஏன் இதை போய் சூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னாங்க. இருந்தாலுமே சரி, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு ஃப்ரீயாக ஒரு இடத்துக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு 1 hour கிடச்சிச்சின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக ரன் ஆகிட்ருக்கு இது வரைக்கும்.
1: ஸோ ஆரம்பத்தில் சவால்கள் இருந்திருந்தாலும் இப்போ சவால்கள் இல்லாமல் சுமூகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ இந்த நேரத்தில் அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடந்து இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: ஹாப்பியாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் என்கேஜ்டாக பிள்ளைங்கள வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிச்சது நிறையா விஷயத்த நம்ம கொண்டுட்டு வரணும். புது புது கேம்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு டைம் வரும்போது ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வரும்போது என்ன இதே கேம் தானே இருக்கு, ஏன் அங்கே போய் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு டைமும் எந்த கேம் வந்திருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி புதுசு புதுசாக நாங்கள் மிஷின்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே,
1: புது புது இனோவேஷனான விஷயங்கள்லாம் கொண்டு வர்றதன் மூலமா மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அக்கா? தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது முதலீடு அப்படின்னு ஒன்று தேவை. ஸோ அந்த முதலீடு நீங்கள் எப்படி ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்க, அதுக்கு சப்போர்ட்லாம் யார் கொடுத்தாங்க?
2: என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்ப்ஃபுல் தான் ஃபுல்லுமே. நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எப்படி ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது அந்த 1 hour ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ அதை வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க மைண்டோட போவாங்க, குழந்தைங்களும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்கங்கிற ஒரு இதில் போவாங்க. அதனால இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி புரிய வச்சேன். சரி, அவருமே ஓகே நல்ல ஐடியாவாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது.
1: சூப்பரான விஷயம்க்கா. ஏன்னா நம்மளோட மனசுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு போது அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி பிஸ்னஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸா கொண்டு வரது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு பிஸ்னஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது அதுல ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஒரு பெண் தொழில் முனைவராக நீங்க உருவாகி இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா இந்த பயணம் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்ச ஒரு பயணமா இருக்குக்கா. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம வந்து சவிதா காட்ட தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: என்ன வினோத், உங்க ட்ரீம் ஹவுஸ கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன், ஆரம்பிக்கணும்.
0: உங்களுக்காகவே நம்ம சேலத்துல மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேர் அண்ட் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026. கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல. செப்டம்பர் 25, 26, 27 3 days ஓமலூர் மெயின் ரோட் சேலம்ல இருக்க ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் நடக்குது.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து ஒரு பெண் தொழில் முனைவோரா இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சவிதாக்கா, இப்போ நீங்க ஆரம்பத்துல வந்து கிட்ஸ்க்காக இந்த ஃபன் ஜோன் தான் கொண்டு வரும்னு நினைச்சீங்க, எப்போ நீங்க இதை சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுக்கா?
4: ஃபர்ஸ்ட் நாங்க இந்த குழந்தைங்களுக்கான இந்த பண்ணி தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணி அங்கே குழந்தைங்களுக்கு இப்போ 1 hour 2 hour வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அந்த டைமில் அவங்களும் அவங்களோட ஒர்க்கை வந்து கன்வீனியண்ட்டாக பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பேரண்ட்ஸ் சைட்லேயும் உங்கள் டைம் சேவ் ஆகும், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால தான் சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய பொருள் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எடுத்துகிட்டு வருவாங்க, குழந்தைங்களும் நிம்மதியாக விளையாடுவாங்க.
3: அதாவது கிரியேட்டிவான ஐடியாவாக இருக்குது அக்கா சொல்கிறது. ஏன்னா கிட்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க, அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்லாம் சும்மா இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் சூப்பர் மார்க்கெட்டை ரன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாக்கா சவிதாக்கா. அக்கா, இதை தாண்டி வேறு என்னென்னக்கா இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க?
4: மினி ஹால் இருக்குது, பக்கத்துலேயே டீ ஷாப்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டையும் விசிட் பண்ணிவிட்டு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஓவரால் பேக்கேஜாக இருக்கும் இங்கே வந்தால்.
3: ஓகேக்கா ஓகேக்கா. இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான ஐடியாக்கள்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கீங்க?
4: டெக்ஸ்டைல்ஸ் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது இப்போதைக்கு, பார்க்கலாம் எப்படி போகும்னு தெரில, கொஞ்ச நாள் ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே ஆச்சுன்னா டெக்ஸ்டைல்ஸ் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது.
3: ஸோ அக்கா வந்து சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததாக டெக்ஸ்டைலும் வந்து கொண்டு வரலான் இருக்கேன், அதுவும் பெண்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரலான் இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கக்கா, அதெல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சவிதாக்கா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அந்த நேரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாருக்கா?
4: ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணதுன்னா ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அவரோட ஐடியா தான் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் போய் டிஸ்கஸ் பண்ணுறது, அவர் என்னட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டால மட்டும்தான். அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமே சில விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்னிங் நான் சீக்கிரமாக வரேன், நைட்டு கொஞ்சம் லேட்டாக போகுது அப்படின்னா அம்மா குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அம்மா வருவாங்கன்னு பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட சாக்ரிஃபைஸ்னால தான் இதனால் ரன் பண்ண முடியுது.
3: ஸோ கணவருடைய சாக்ரிஃபைஸ் தான் என்ன இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு அப்படின்றத வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க, அதுவும் கணவராக இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அக்கா சொல்லும்போது தெரிய ஆரம்பிக்குது. அக்கா, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணவர்கிட்ட ஐடியா சொல்லியிருப்பீங்க, ஆனால் அந்த நேரத்தில் சுற்றி இருக்கவங்க ஃபேமிலி சைடில் இருக்கவங்களாம் உங்களால் முடியாது இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்போது இந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படிக்கா இருக்குது?
4: ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபன் ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபன் ஜோனை பற்றி யாருக்குமே இங்கே அவ்வளோவா தெரியல, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், என்னோட சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. பட் அவங்கள்ட்ட நின்று கன்வீனியன்ட் பண்ணி, இல்லை இது போனால் நல்லாயிருக்கும், இந்த சைடில் போனால் ஓகேவா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த 1 hour தான் குழந்தைங்களை வச்சு ஃபுல் டே நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 1 hour நம்மளுக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயமா கிடைக்கும். நம்மளுக்கு செல்ஃபாக டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த 1 hour கிடைக்குது அப்படின்னும் போது நம்மள மாதிரி தானே நிறையா பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்.
3: ஆரம்பத்தில் சவால்கள் இருந்திருந்தாலும் சுற்றி இருக்கவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் என்னோட பிடிவாதம் என்னோட விடாமுயற்சி அது இருந்ததுனால தான் இப்போ நான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட சவிதாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்து இந்த வெற்றி பாதையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேரலை தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சுவர்ணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியில் கணபதி சூப்பர் மார்க்கெட்டினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். சவிதாக்கா, போ, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தது, பிஸ்னஸும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சவால்கள் அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா? அப்படி என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு இருந்ததுக்கா?
2: இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஃபோர்ஜாக இறங்கியாச்சு. இது சரி, நம்ம அந்த டைமுக்காக வெயிட் பண்ணி, சரி ஓகே இந்த டைமில் இறங்கினா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணலாம் இந்த இதில் அப்படின்ற மாதிரி, சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் எந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு என்னன்னா, அந்த லீவ் டைம்லலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸ்கூல் டைம்லன்னும் போதே எனக்கு கொஞ்சம், இப்போ வீக் டேஸில் வந்து எனக்கு வாக்கிங்ஸ் கம்மியாச்சு. வீக் எண்டில் வந்து எனக்கு வாக்கிங்ஸ் இருந்தாலுமே வீக் டேஸில் எனக்கு ஏன்னா ஸ்கூல் போயிடுவாங்க பசங்க, ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வாக்கிங்ஸ் ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ அந்த பீரியடில் இங்கே இருக்கவங்க ஏன் இந்த மிஷினரியில் ஒவ்வொரு மிஷினரிலும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இன்வெஸ்ட் வேற ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், நீங்க தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க, அந்த மாதிரிலாம் கூட எனக்கு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த டைம்ல நான் என்ன ஃபீல் பண்ணோன்னா அதை தான் மற்ற பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு டைமும் எனக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நான் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தேன், இதில் இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரி வேற என்ன ஐடியாவில் நம்ம போய் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம் வீக் டேஸில் அப்படின்னும் போது, ஒவ்வொரு ஸ்கூலாக கொண்டு போய் நாங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி ஃபன் ஃபிட் இருக்கு, இப்போது ப்ளே கிரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, ஸோ அந்த டைமில் எங்களோட ஃபன் ஃபிட்டு கூட்டிகிட்டு வாங்க, நிறைய பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நல்ல கேம்ஸ் நிறையா இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்கேஜாக வச்சுக்குவாங்க, ஸோ கூட்டிகிட்டு வாங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே தான், குழந்தைங்க வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாகவே தான் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக சரி எனக்கு வீக் டேஸில் வராது, எனக்கு வீக்கெண்டில் மட்டும்தான் அப்படிங்கிறத நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்.
1: ஓகேக்கா, ஓகேக்கா. இப்போ இந்த மாதிரி சவால்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு போது, அந்த நேரத்தில் சரி இதுக்கு மேலே வேணாம் இந்த பிஸ்னஸை விட்டுலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா?
2: இல்லை, எனக்கு எப்பயுமே எனக்கு தோணுனதே கிடையாது.
1: இவ்வளோ சவால்கள் இருக்கு இல்லைக்கா, இந்த இவ்வளோ சவால்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த பிஸ்னஸை விடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னக்கா?
2: என்ன காரணம், இதை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜாப்பு, எனக்கு பிடிச்ச ஒரு ஜாப்பும் கூட, நான் அத்தனை பேர்த்த நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இது வேணும்ன்ட்டு, நான் ஈஸியாக அதை விட்டு கொடுத்துட மாட்டேன்ல. ஸோ அதனால் எனக்கு இது எந்த இடத்துலையும் எனக்கு வேண்டாம் நான் இன்னைக்கு குக் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது.
1: சரிக்கா, எனக்கே விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது வீக்கெண்டில் மட்டும்தான் அதிகமான க்ரௌடு வராங்க, மற்ற நாளில் அதிகமாக வரமாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சவால்கள் இருக்குது இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஐடியாக்கள்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்க?
2: இல்லை, அதான் அந்த ஸ்கூல் டைம்ஸில் எனக்கு வாக்கிங் ஜீரோவாக இருக்கும் பொழுது நான் நினச்சிருக்கேன், ஒருவேளை அவங்கள வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க, ஸ்கூல் பசங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் ஸ்கூலில் ஒவ்வொன்றா போயிட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவங்களுமே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நாங்கள் ஒரு நாள் கிட்ஸை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நிறையா கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தும் வர ஆரம்பித்தாங்க, ஒரு ஸ்கூலில் வரதை பார்த்துட்டு இன்னொரு ஸ்கூலில் இருந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
1: இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டும் சவால்கள் அப்படின்றது எனக்கு இருக்க ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம், அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது சரியாக வந்து அடுத்தடுத்து வருமானம் வராமல் இருக்குது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி யோசிக்க ஆரம்பிச்சு, சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து சவிதாக்கா அவங்களுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரியான சவால்கள் கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்ககிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வாங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒரு பெண் தொழில் முனைவாரா, ஒரு பிசினஸ் இல்ல ரெண்டு மூணு பிசினஸ் சேர்த்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேச போறோம். சவிதாக்கா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல சவால்கள் அப்படின்னு வருது அப்படின்னு போது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளான் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பிளான் எல்லாம் யோசிச்சிங்க இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு?
2: அப்படி ஆல்டர்னேட்டிவா யோசிச்சதுதான் இந்த ஃபேன்சியா இருக்கட்டும், இந்த டாய் ஷாப்ஸா இருக்கட்டும், மேலே சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி.
1: ஓகேக்கா, ஓகேக்கா. இப்போ இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து இந்த கிட்ஸ்க்கான ஃபன் ஜோன் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு ஹால், அதுக்கப்புறம் இப்போ வந்து டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க புதுசு புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னு போது அந்த நேரத்தில் உங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது பயம் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கா? அதை எப்படி கடந்து வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: கண்டிப்பாக பயம் வந்துச்சு, ஏன்னா எல்லாருமே எனக்கு கூட சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவள் என்னவோ ஒன்று லேர்ன் பண்ண போறா, ஏதோ ஒன்று சாதிக்க போறா அப்படிங்கிற ஒரு ஒரு தோணல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகேக்கா, ஓகேக்கா. பயம் இல்லாமலாம் இல்லை, அந்த பயத்தை போக்குறதுக்கான வழிமுறைகள் தான் நான் வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போது உங்களுடைய பிஸ்னஸை மக்கள் மத்தியில் அதிகமாக தெரிய வைக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஐடியாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: என்னோட ஷாப் லொக்கேட் ஆகிருக்கிறதே கொஞ்சம் அவுட்டராக தான் இருக்கும். அவுட்டராக இருக்கனால கஸ்டமர்ஸ் வர வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. ஏன்னா கொஞ்சம் சிட்டி சைடாக இருக்கும்போது ஈஸியாக கஸ்டமர்ஸ் அவங்கள ரீச் பண்ணலாம், அவங்களும் ஈஸியாக வாக்கிங் போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போதோ அப்படியே வந்து இங்கே விசிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு நான் அவுட் சைடில் இருக்கனால கொஞ்சம் வாக்கிங்ஸ் வர வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ஆக்சுவலாக. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ இங்கே ஃபன் ஃபீட்டுக்கு வந்தால் வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் வருவாங்க. சூப்பர் மார்க்கெட் வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு ஃபன் ஃபீட் இருக்குன்றது ஒரு ஒரு ஐடியா அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகலாம். ரெண்டாவது, டீ ஷாப்ஸ்க்கு வர பேரண்ட்டாக இருக்கட்டும், நம்ம குழந்தைய கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம், நம்ம இங்கேயே ஷாப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தோணல் வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கம்பேன்.
1: எல்லாமுமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அதுக்காக தான் அந்த பிஸ்னஸ் வந்து மல்டிபிளாக திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து நாங்கள் ஒரே இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்க்கா?
2: ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது, எந்த ஒரு லிங்க்குமே கிடையவே கிடையாது. இது எனக்குமே சரி அவருக்குமே சரி ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே கூட நாங்கள் அதை போய் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி வேறு மாதிரி மாடிஃபை பண்ணால் கரெக்டாக வரும், இல்லை இதை இப்படியே பண்ணலாமா, இது இப்படி பண்ணால் கரெக்டாக வருமா. ஏன்னா சிட்டி சைட்லன்னா ஓகே நம்ம அவுட்டரில் இருக்கோம், இது நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இப்போ நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு என்னோட பட்ஜெட்டில் எவ்வளோ நான் குவாலிட்டியாக கொடுக்க முடியும், நாங்கள் குவாலிட்டியில் அன்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நாங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் நாங்கள் பண்ணதே கிடையாது.
1: இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹோம்ஒர்க் நிறையா பண்ணியிருக்கேன், அது மூலியமாக தான் அதுக்கான பலனை நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம், ஆனால் அதை தாண்டி ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேயும் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து சவிதாக்கா அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ப்ரூஃப் பண்ணி நம்ம கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேயர்களை. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்,
4: எட்டு தீக்கும் நம் குரல்
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நீங்களே இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து ஒரு பெண் தொழில் முனைவோரா தன்னோட பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. சவிதாக்கா நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியிலிருந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். சவிதாக்கா, இப்போ நீங்க வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, பிசினஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு பிசினஸும் பாக்குறது அப்படின்றது கொஞ்சம் சவாலா இருக்கும். அதை எப்படிக்கா சமாளிக்கிறீங்க?
7: மார்னிங் நான் எழுந்தா பிள்ளைங்க கூட தான் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு, ஸ்கூல் 9:00 அவங்க கிளம்புறாங்கண்ணா, 9:30 போல் நான் கிளம்பி அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஷாப்புக்கு வர முடியும். ஆனால் 3:30 வரைக்குமே ஷாப்பில் தான் இருப்பேன், மேக்ஸிமம் 3:30. அதுக்கு மேலேயும் சப்போஸ் இருக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட குழந்தைங்கள விட்டுட்டு கொஞ்சம் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் என்கேஜ்டாக வச்சுக்க சொல்லிட்டு நான் ஷாப் ஒர்க் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்கிறனால தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது.
6: நான் என்னோட பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தான். ஏன்னா நான் வந்து என்னோட குழந்தைகளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் என்னோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க பார்த்துக்கிறாங்க, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போது பல சவால்களை கடந்து இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை நினச்சி பார்க்கும்போது என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு வருது? அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு சவால் வந்தாலும் ஈஸியாக சமாளித்து போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு உங்களுடைய மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அக்கா?
7: இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்ம வெளியில் வரோங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ நானே என்னை தட்டிப்பேன், சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க பண்ணு, உனக்குள்ள அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுத்துறாதேங்கிறது மட்டும் நான் தெளிவாக.
6: விடாமுயற்சியும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு நான் என்ன சொல்லுவீங்க, அடுத்தடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க, உங்களுடைய இலக்குகள் என்ன சொல்லுங்கக்கா?
7: நான் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கு. இப்போதைக்கு ஃபன்ஸோனு மினி ஹால் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு சூப்பர் மார்க்கெட். ஸோ மேலே டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டுட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு.
6: கண்டிப்பாக்கா. அக்கா, இப்போது பெண்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், உங்களை மாதிரி அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்கக்கா?
7: நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக இருங்க, அதை தெளிவாக கற்றுக்கோங்க, அதை நோக்கி பயணிங்க, கண்டிப்பாக உங்களை தேடி பெற்றி வருங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
6: கண்டிப்பாக்கா. பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது விடாமுயற்சியோடு இருக்க ஆரம்பிங்க, உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து அதில் பயணிக்க ஆரம்பிங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போது உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க?
7: ஸ்டார்டிங்கில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். நான் போய் வெளியில் பார்க்கும் பொழுதும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஆக்சுவலாக நான் நம்ம படித்ததுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோமோ, என்னோட நம்ம சைட்லேருந்து நம்மளோட பேரண்ட்டுக்கோ இல்லை நம்ம படித்ததுக்கான ஒரு அடையாளமே நம்ம உருவாக்காமல் இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தோணல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் போகும்போது ஒர்க்கிங் உமன்ஸை பார்க்கும் பொழுது, கூலி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு சேலரிக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒர்க் அவங்களோட கையில் இருக்குது, அவங்க அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம ஏன் இப்படியே உட்காந்துருக்கணும், எவ்வளோ நாளைக்கு நம்மளால் உட்காந்துருக்க முடியும், நம்மளால் எழுந்திரிச்சு நிற்கணும், நம்மளையும் இதை ரன் பண்ணி காமிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ண முடியுது.
6: எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்றது அக்கா வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா மொத்த அனுபவத்தையும் நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. அக்கா, இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
7: எனக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே புதுசு தான், எனக்கு இது ஒரு இதுவும் ஒரு லேர்னிங்காக தான் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா இன்னைக்கு எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேரலை இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் போங்க நிகழ்ச்சியில சவிதா காதா ஆத்தூர்ல இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன் சோன் கிட்ஸ்க்காக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி மினி ஹால் வச்சிருக்காங்க, இப்போ டெக்ஸ்டைல் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் சவிதாக்கா. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு நேரம் சேலத்தின் போங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க நேரலை, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போலாம். அதே மாதிரி சவிதாக்கா பேச இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் எப்படி இருந்தது, பெண்கள் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததா அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நான் இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியும் ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யானா வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு சத்யா பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, இப்போ மே மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்துட்டு பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களுக்காக இருக்கட்டும், ஒரே ஒரு டென்ஷன் தான், எந்த காலேஜ் சேர்த்துறது, என்ன கோர்ஸ் சேர்த்துறது, அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் பசங்க இல்லைனா பொண்ணுங்க வந்துட்டு காலேஜ் போறாங்கன்னா எந்த காலேஜ், என்ன கோர்ஸ், என்ன படிக்கிறீங்க, இவ்வளோதான் வந்துட்டு கேட்போம். ஆனால் இப்போலாம் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸு, சயின்ஸு, லா, டிசைன், அனிமேஷன், அக்ரிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏஐ, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் அந்தந்த துறைகளில் வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும், அந்த வேலை வாய்ப்புகளில் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து தான் வந்துட்டு இந்த கல்லூரி பாடத்தையும் வந்துட்டு தேர்வு செய்வோம். ஏன்னா நம்ம கல்லூரி பாடத்தை தேர்வு செய்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய கரியருமே வந்துட்டு பில்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். நாம் வந்துட்டு நமக்கு சரியான கோர்ஸ், முக்கியமாக வந்துட்டு அதோடைய ஃபியூச்சர் அதை மட்டுமே பார்க்காம நமக்கு அது சரியாக வருமா, நாம் கரெக்டாக படிப்போமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு மேக்ஸே வராதவங்க போயிட்டு மேக்ஸ் எடுத்துகிட்டு அச்சோ மேக்ஸே வள்ளியே ஏகப்பட்ட ரேறி விழுந்துருச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு புலம்புறதை விட நமக்கு என்ன வருதும், நம்மளுக்கு வந்து தமிழ் படிக்க விருப்பமா, தமிழ் படிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் படிக்க விருப்பமா, இங்கிலீஷ் படிக்கலாம், இல்லை இல்லை இது ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை பயாலஜி, இந்த மாதிரி நமக்கு என்ன விஷயங்கள் வருதோ அதை வந்துட்டு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சில பேர் வந்துட்டு ஏஐ தான் வந்துட்டு இப்போ ஃபியூச்சர், கண்டிப்பாக இப்போ ஏஐ தான் வந்துட்டு ஃபியூச்சராகவே இருக்குது, ஏஐ ரோபோட்டிக்ஸ் அப்புறமா வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி படிங்க நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக கல்லூரி பாடத்தை தேர்வு செய்கிறதுல யாருடைய அந்த மைண்ட் செட் வந்து கரெக்டு, தேவை மாணவர்களுடைய விருப்பமா இல்லை பெற்றோருடைய ஆலோசனையா, இதுதான் வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் தேவை மாணவர்களின் விருப்பமா பெற்றோர்களின் ஆலோசனையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707108 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்திய ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியோடைய தன்னானி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: நண்பர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோன் மிட்டாய் சோக்கப்பே. Hey, hold on.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன் விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி, திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.

0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இன்னைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் தேவை மாணவர்களுடைய விருப்பமா பெற்றோர்களுடைய ஆலோசனையா? கல்லூரி பாடத்தை தேர்வு செய்வதில் தேவை மாணவர்களின் விருப்பமா பெற்றோர்களின் ஆலோசனையா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட முதல் நேயராகவே ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டாரு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் குறுநிக்கல் பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
1: அதாவது கல்லூரி வாழ்க்கையில வந்து மாணவர்கள் அவர்களுடைய விருப்பம் தான் அவர்களுக்கு உதவியா இருக்குங்க. பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா அவர்களுடைய விருப்பம் ஆலோசனை சொல்லலாம், ஆனா அது மாணவர்களுக்கு ஒத்து வருதா வந்து அப்படின்னா அவங்கள பொறுத்ததுதான். அவர்களுடைய விருப்பத்துல போனாட்ட வந்து அவங்க வெற்றி அடைய முடியும். நம்மளுடைய ஆலோசனை எப்படி போனாங்க, தாய் தந்தைகளுடைய ஆலோசனை எப்படி போனா அது அவங்களுக்கு அவ்வளவு ஒத்து வராதுங்க. அந்த அவங்களுடைய யோசனையும் அவங்களுடைய விருப்பமும் ரெண்டு சரியா வந்துன்னா வேணா அந்த மாதிரி போகலாம்.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்.
1: அது மாணவர்களுடைய விருப்பத்தை கூட்டுறத ஒரு ஆரோக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேங்க.
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவருடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக மாணவர்களுடைய விருப்பம் தான் சரியானது, அவருடைய தேவை தான் வந்துட்டு சரியானது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு காலேஜ் படிக்க போகிறதும் அவங்க, அடுத்து வேலைக்கு போகிறதும் அவங்க, அந்த வேலையில் என்ன பெனிஃபிட்டு, அதனால் என்ன சம்பளம் வரும், அவங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை, அவங்களுடைய துறை அதாவது எந்த துறையில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணணும், மீடியா ஃபீல்டா இல்லை பேங்கிங் ஃபீல்டா, எதில் வந்துட்டு ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டு ஒரு சில ஆசைகள் இருக்கும்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது கல்லூரி காலம் இருக்கு இல்லையா, கல்லூரி காலத்தில் கல்லூரி பாடத்தை தேர்வு செய்கிறதுல மாணவர்களுடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையா, இல்லை பெற்றோர்களுடைய ஆலோசனை முக்கியமாக அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னொரு நேயர் இணைப்பில் வந்துட்டாரு, அவர் கூட பேசலாமா. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். பண்பலை சத்யா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்களும், திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவன்.
1: வணக்கம்.
2: நல்லா படிச்சுக்கிட்டேன். நல்ல கருத்துங்க, நல்ல தலைப்பு வச்சிருக்கிறீங்க.
1: சூப்பர்ண்ணா.
2: அதாவது கல்லூரி படித்து தேர்வு செய்யறது மாணவர்களுக்கும் அல்லது பெற்றோர் ஆலோசனையான்னு கேட்டிருக்கிறீங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களுக்கு வந்து பையனுக்கு எந்த படிக்கல ஆர்வங்கிறது சில பெற்றோர்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி சில உங்களுக்கு தெரியுதப்பா அப்படி இப்படின்னு ஆலோசனை சேர்க்க முடியாது. சில பேருக்கு அந்த கண்டுபிடிக்கும் திறன் இருக்கும் இல்லைங்களா. அந்த

0: அடுத்து கல்லூரிப்பா தேர்வு செய்யறது மாணவர்கள் விருப்பமாத்தே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இன்ஜினியரிங் படிப்பா இன்ஜினியரிங் படிப்பான்னு பணத்தை கட்டி அவங்க பெற்றோர்கள் வசதி இல்லாத எப்படி இதெல்லாம் போய் கட்டி சேர்த்து விட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவனால பணம் கட்ட முடியல, அவனால படிக்க முடியல. இங்க வந்து ஒரு மெக்கானிக்ஸ்ல வேலை பார்க்கறான். ஒரு உதாரணம்
1: என்ன,
0: மெக்கானு ஆலோசனை வந்து சரியானதான் இருக்கும். பாடத்து சேர்வு மாணவ விருப்பமா இருக்கணும், பணவசியம் இருக்கும் பெற்றோர்கிட்ட. அதையும்
1: சொல்றேன்
0: என்னங்க, அப்போதான் அவங்க மனசுபடி போய் படிக்கிறது இவனாச்சும் அவங்களும் போய் தைரியமா படிப்பாங்க. வீட்டு வரும்போது பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. நான் ஆசிரியர் தேர்வு படிக்க விரும்பணுங்க என்னங்க, ஏன்னா அது அதுக்குள்ள எங்களுக்கு வருமான ஒருத்தர் வந்து குறைச்சி அங்க போ இங்க போன வேற ஒரு எம்டிஏன்னு ஒரு மத்திய கவர்மெண்ட் இதுல மெட்ராஸ்ல போய் அது இது பண்ணி இதுக்கு ஆர்டர் வருது, அதுலயும் பயிற்சி நீடிக்க முடியல. இது போய் அது போய் ரெண்டு கட்டான கேப்பர் வச்சு கேட்கவே கூடாது. பெற்றோர்களும் வந்து மாணவர் விருப்பத்துக்குதான் பார்க்கணும். என்னோட என்னோட வாழ்க்கையை அப்படி மாறி போச்சுங்க, வேலை இல்லாத வேலைகள்ல இருந்தேன். அதனால கல்லூரி பாடு தேர்வு செய்யறதுன்னு மாணவ விருப்பங்க அவங்க ரயில்வே விடணும். அது தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர்கள் ஆலோசனை சொல்லணும். ஏன்னா அவங்க விருப்பப்படி சேர்த்தணும். பணவசியும் இருக்கணும், மனவசி வந்து மாணவர் இருக்கணும், பணவசி பெற்றோர் இருக்கணும். அப்பதான் வந்து கல்லூரி பருவத்தை படிப்ப பாடு தேர்வு செய்யறது மாணவ விருப்பம் இருக்கு. நான் சொன்ன ரெண்டு உதாரணம் போதுங்கல்ல,
1: சூப்பர் இல்லைங்களா? ரொம்ப சூப்பரா
0: மாணவ விருப்பம். நமக்கு மிக்க நன்றிங்க சத்யா.
1: நன்றி நன்றி நன்றி. திருப்பூர் ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜருடைய மிட்டாமி ராஸ் பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்லூரி காலத்துல கல்லூரி பாடத்தை தேர்வு செய்யறதுல மாணவர்களுடைய விருப்பம் முக்கியமா இல்ல பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் முக்கியமா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதா ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவரு கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்கள்.
4: என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா, நிச்சயமா மாணவர்களினுடைய விருப்பம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாடம் அப்படிங்கறது எடுத்து படிக்க போறது மாணவர்கள் தான். சோ அவங்களுடைய எண்ணம் வந்து எந்த துறையில எந்த கோர்ஸ எப்படி எடுத்து தேர்ந்து படிச்சா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்கள் ரொம்ப சிறப்பாக ஈவன் பேரண்ட்ஸோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு தங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க. அவங்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜினா என்ன, டேட்டா கோர்சஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஏஐ கோர்சஸ் எல்லாம் என்ன இருக்கு, வாழ்வியல்ல என்ன கோர்ஸ் படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படிங்கறது தெரியுது. சோ பெற்றோர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது நிச்சயம் வரவேற்கத்தக்கதுதான், ஆனால் அதை விட பிள்ளைகளினுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கல்வி எட்டாக்கனியா அந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா இப்போ எல்லாருக்குமே அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான். ஆனால் சில பெற்றோர்களினுடைய விருப்பம் அப்படிங்கறதையும் தாண்டி பல பிள்ளைகளுடைய கனவு, இந்த கோர்ஸ் எடுத்து நான் தேர்ந்தெடுத்து சூப்பரா படிப்பேன், நான் வாழ்க்கையில சாதிப்பேன், முன்னேறுவேன் அப்படிங்கிற விருப்பம்னா மாணவர்களை டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராகவும் ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் ஆகவும் இருக்கு. அதனால மாணவர்கள் சிறப்பாக இந்த விஷயங்கள்லாம் எடுத்து தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு நினைச்சா அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையா இருந்தா அதுதான் பெற்றோர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. எனவே பிள்ளைகளினுடைய, அதாவது மாணவ செல்வங்களுடைய விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்யா.
1: சூப்பரா, ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பிறந்துட்டீங்கன்னா.
4: நன்றி நன்றி.
1: சந்திரசேகரன் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அது கண்டிப்பாக பெற்றோர்களுடைய விருப்பத்தை விட மாணவர்களுடைய விருப்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு படித்து பெரியாளாகி அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்வே ஆக போகிறது அவங்க தான். அதனால் அவங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன கோர்ஸ் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வழியில் நம்ம போகிறது வந்துட்டு சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்க மாதிரி தான் அவருடைய கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களும் பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கல்லூரி காலத்துல வந்துட்டு நம்ம படிப்பு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்துட்டு கரெக்டான சரியான ஒரு கோர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஃபியூச்சர் கண்டிப்பா வந்துட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது தப்பான கோர்ஸ் எடுத்துட்டோம், முக்கியமாக நமக்கு வராத சில கோர்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு மாறி ஆகிடும். நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட லைஃபே வந்துட்டு எங்கே போகும் அப்படி மாதிரி தெரியாமல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அதை வந்துட்டு நம்ம அரியர் ஏதாவது வச்சிட்டோம் அப்படின்னா அது கிளியர் பண்ணுறது கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் நம்ம வந்து கோர்ஸ் எடுக்கும்போதே நமக்கு என்ன கோர்ஸ் சரியாக வரும், அது நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்த்துட்டு எடுக்கணும். அதே நேரத்தில் அந்த கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸோடைய ஃப்யூச்சர் அந்த கோர்ஸ் மூலமா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அங்கே வந்து சர்வே பண்ண முடியும். நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போயிடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன படித்தோம் அந்த படிப்புக்கேற்ற நம்ம ஒரு கோர்ஸில் வந்துட்டு போயிட்டு அந்த ஒரு அதுக்கான துறையில் வந்துட்டு நம்ம கரெக்டாக சர்வே பண்ணிட்டு இருக்கோமா, முக்கியமாக நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும். சரி, இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ஆசிரியர் அதாவது பெற்றோர்களுடைய அந்த ஆலோசனை முக்கியமா இல்லை மாணவர்களுடைய விருப்பம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாணவர்களுடைய விருப்பம் தான் முக்கியம். ஏன்னா மாணவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன கோர்ஸ் வரும், எங்களுக்கு என்ன படிக்க முடியும், அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் மாணவர்களுடைய விருப்பம் தான் கண்டிப்பாக கல்லூரி பாடத்தில் பாடத்தை தேர்வு செய்யும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெற்றோர்கள் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு தூணாக அவங்களுக்கு ஆலோசனைகள் கூறி இந்த மாதிரி நடந்துக்கும், இந்த மாதிரி நடந்துக்கும், இந்த மாதிரி படி அப்படிங்கிற மாதிரி ஆலோசனைகள் கூறி அவங்கள வழி நடத்தணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த ஒரு தலைப்பின் மூலமாக சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு புது செலத்தின் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டடபாபினர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய நிகழ்ச்சி. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். குறிப்பாக இந்த நேரம் வந்து சாப்பிட்ற நேரம், அதாவது நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே கூட நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க நம்ம நேயர்கள். ஸோ அவங்க வந்து அந்த சாப்பிடும்போது இந்த விஷயங்கள் போயிட்டு அவங்களுடைய மைண்டில் வந்து பதியும் போது அவங்களோட வாழ்க்கையில் பல ஆரோக்கிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தினமுமே நம்ம கூட வந்து மருத்துவர்களும் இணைஞ்சு அவங்களுடைய அந்த ஒரு கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து இணைஞ்சு நம்ம கூட வந்து பேச போகிறாங்க. அதற்கு முன்னாடி முதல் விஷயமாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, அதாவது இறைப்பையில் ஏற்படக்கூடிய காயம். ஸோ இதைத்தான் வந்து அல்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க சில உணவுகளை கட்டாயமாக வந்து தவிர்க்கணும், இல்லாட்டி வந்து அந்த அல்சர் வந்து குணமாகிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி என்னென்ன வகை உணவுகளை எடுத்துக்கலாம், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, காரம் அதற்கப்புறம் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காரம் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அதுவே நம்ம வயிற்றில் நிறைய புண்கள்லாம் வந்து ஏற்படுத்தலாம். இப்போ ஏற்கனவே அல்சர் இருக்கிறப்ப அது வந்து இன்னும் வந்து தீவிரமாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. முற்றிலுமாக அல்சர் இருக்கிறவங்க மட்டுமே இல்லை, அல்சர் வந்து இல்லாதவங்களும் காரமான உணவுகள்லாம் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெயில் பொறித்த உணவுகள் எடுத்துக்கிட்டால் அல்சர் அந்த குணமாகிற நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கலாம். அதனால் எண்ணெய் உணவுகளையும் தவிர்க்கணும். ஸோ இந்த உணவுகள், அதே மாதிரி வறுத்த உணவுகள், பொறித்த உணவுகள், ரொம்ப மசாலா பொருட்கள்லாம் போட்ட ஒரு உணவுகள், அதே மாதிரி ஊறுகாய், வத்தக்குழம்பு, மிளகாய்த்தூள், அதாவது ஒரு பத்திய உணவு மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். காரம், அதற்கப்புறம் ஹீட்டு, அதற்கப்புறம் நல்லா ருசி ருசியாக நம்ம வந்து விரும்பி சாப்பிட்ற நிறைய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து அல்சர் வந்து குணமாகும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், எலுமிச்சை சாறு, புளி சாப்பாடு, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதும் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: என்ன வினோத், உங்க ட்ரீம் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன், ஆரம்பிக்கணும்.
1: உங்களுக்காகவே நம்ம சேலத்துல மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேர் அண்ட் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026. கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல செப்டம்பர் 25, 26, 27 3 டேஸ் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்ல இருக்க ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் நடக்குது.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, JW செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றேன்.

0: மருத்துவம் சித்த மருத்துவம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் சித்தர்கள் மெய்ஞானத்தினால கண்டறிஞ்சாங்க 4448 நோய்கள் இந்த மனித உலகத்தில் தோன்றும்னு அவங்க எழுதி வச்சாங்க. இப்போ நாஸ்ரடாம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா, அந்த மாதிரி சித்தர்கள் உலகத்தின் மனிதர்களுக்கு 4448 நோய்கள் தோன்றும் எழுதி வச்சுருக்காங்க. அது எந்த காலத்திலையும் எந்த நாட்டவருக்கும் பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா 2003 சார்ஸ் நோயின் உலகம் ஃபுல்லாக பரவச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்க இல்லை. அந்த 2003 அப்போ உலகம் முழுவதும் சார்ஸ் நோய்க்கு பரவினாலும் இந்தியாவில் இருக்கிற துளசி அதை கண்டு அதை தடுக்கக்கூடிய ஆற்றலுடன் இருக்குதுன்னு கண்டறிஞ்சு எல்லாருமே துளசி கஷாயம் குடித்தாங்க. 2006 சிக்கன்குனியான்னு ஒரு நோய் வந்தது, நடக்கவே முடியாது யாருக்குமே, இப்படி தவழ்ந்து போனவங்களும் எக்கச்சக்கமான பேர். அப்போ பாருங்கள், நிலவேம்பு குடிநீரை பருகலாம்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சு அந்த மருந்து எல்லோருக்கும் பயன்பட்டது, மக்கள் அதை பயன்படுத்தியும் நல்லாவே குணமடைஞ்சாங்க. 2009 H1N1 பன்றி காய்ச்சல் அந்த மாதிரி வரும்பொழுதும் சித்த மருத்துவம் மிக மிக சிறப்பாக பயன்பட்டது. அதுக்கப்புறமா டெங்கு காய்ச்சல் வந்தது, பறவை காய்ச்சல் வந்தது, எல்லாமே நிலவேம்பு, கபசுட்ட குடிநீர், பப்பாளி இலை இதெல்லாம் மருத்துவரனுடைய ஆலோசனையின் பெயரிலே, அரசாங்கம் அறிவுறுத்தல் செய்ததன் பெயரிலே மக்கள் எல்லாம் எடுத்து பயனடைஞ்சாதாங்க. ஏன் COVID-19 எடுத்துக்கோங்க, கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மை. இப்போது இது எழுதுனது எப்போ, எந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கும் அது பயன்படுத்தலை, இன்னும் எதிர்காலத்திலும் பயன்படக்கூடிய அளவில் தான் ஞானியர்கள் அவருடைய மெய்ஞானத்தினால் எழுதினாங்களே ஒழிய அது அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படலைன்னு ஒரு சிலர் கருதுவாங்க. அவங்க அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மெய்ஞான உணர்வுகள் எழுந்தது, நாம தான் அதை உறுதிப்படுத்திக்கணும்.
1: கண்டிப்பாங்க ஐயா, சித்த மருத்துவத்துடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, ஸோ எல்லா பிரச்சனைக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. அது எப்படி, அதாவது ஒரு லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டிருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாஎஃப்எம் 107.8 என்றும் நலவுட நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், பாட்டை கேட்டிருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சி கேட்டால் ஆரோக்கியமாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சியே இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நேற்று வந்து நம்ம பேசும்போது என்ன ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னா, அல்சர் இருக்கிறவங்க இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். அதே மாதிரி என்ன பண்ணால் இந்த அல்சர் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சில விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த அல்சர் இருக்கிறவங்க பழச்சாறுகள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பழச்சாறுகள் குடிக்கிறதுனால மட்டும் அல்சர் குணமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். மன அழுத்தம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து பழச்சாறு நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நமக்கு வந்து மன அழுத்தம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து குணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த மன அழுத்தம் என்ன பண்ணுமா, நம்மளுடைய அமிலச்சுரப்புக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குமா. ஸோ அதனால் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது வந்து அல்சரை வந்து குறைக்கும். மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அந்த அமிலச்சுரப்பு ரொம்ப அதிகமாகி ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இன்னும் தீவிரமடையும். ஸோ இந்த அல்சர் வரதுக்கு மன அழுத்தமும் ஒரு காரணமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரக்கும் போது தண்ணீர் இல்லாட்டி சில பழச்சாறுகளை நம்ம அதிகமாக குடிக்கிறதுனால அந்த அமிலம் நீர்த்து போய் வயிறு மேலும் புண்ணாகாமல் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று மன அழுத்தம் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், பழச்சாறுகளை எடுத்துக்கணும். பழச்சாறுகள் அப்படின்ற மீன்ஸ் வந்து சில பழச்சாறுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் வந்து அவங்க வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கவங்களும் இதை வந்து வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அல்சர் வரதுக்கான பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மற்ற பழங்கள் அவங்க வந்து எடுத்துக்கிறது, அதாவது சிட்ரஸ் பழங்களை தவிர மற்ற பழச்சாறுகள் வந்து அவங்க குடிக்கும்போது அது குணமாகிற அந்த விகிதம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து இன்றைக்கி ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம பழங்காலத்து வைத்திய முறைகள், உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்படி மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட வந்து ஏற்காட்டுல இருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா அந்த வயிற்று வழினா நீங்க எந்த மாதிரியான வைத்திய முறைகளை இங்க ஏற்காட்டுல ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
7: அது வயிற்று வலி என்னும் போது நாங்களே வீட்டுல வந்து சுடு, ரொம்ப வயிற்றுக்கு சேரலாம், ஏதோ சாப்பிட்டு உப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வீட்டுல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி போட்டு பால் போட்டு கொதிக்க வச்சு மஞ்சள் அதுவும் போட்டு குடிச்சோம்னா சரி போயிடும்.
6: பால்ல மஞ்சள் சேர்த்து குடிச்சாலே அந்த வயிற்று வலி சரியாயிரும் அப்படின்னு அக்கா சொன்னாங்க. அக்கா அது எப்படி செய்வீங்க, கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? அக்கா
7: பால் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமா நம்ம சுக்கு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா சரி.
6: கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க. மஞ்சள் பால், பால்ல மஞ்சள் அதுக்கப்புறம் மின்னம் பொருட்கள் கலந்து குடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா பால்ல மஞ்சள் மட்டும் கலந்து குடிச்சாலே பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. குறிப்பா நல்ல தூக்கம் வரும், நல்லா தூங்கினாலே நம்ம உடல்ல அந்த ஹெல்த் அப்படின்றது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, மஞ்சள்ல இருக்கிற அந்த குர்குமின் அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு பாக்டீரியா அதுக்கப்புறம் வைரஸ் தொற்றுகள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி மஞ்சள்ல வந்து அந்த வீக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் நிறைய இருக்கு. ஸோ மூட்டு வலி, சோர்வு, தசை வலிகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அதுக்கப்புறம் இறைப்பை, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அஜீரணம், வயிற்று உப்பசம் போன்ற செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும். சளி அதுக்கப்புறம் இருமல் நிவாரணத்தை தரும். தொண்டை வலி, இருமல், சுவாச கோளாறுகளை இது வந்து சரி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கிறது வயிற்று வலியையும் சரி பண்ணுது. ஸோ வயிற்று வலி இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுருங்க, ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770178. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: ஆரோக்கியமான நிகழ்ச்சியில நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. இந்த நேரத்துல நம்ம மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இனி காலகட்டத்தில் குழந்தைங்க அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய தம்பி எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே வீட்டுக்கு வரவங்கலாம் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா கிட்டே வந்து அதிகமாக டிவி பார்க்கலாம் விடாத, அப்பப்போ மட்டும் போடு, அதுவும் பரிச்ச டைம்லாம் டிவி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ ஆனால் பொதுவாக டிவிலாம் வந்து யாரும் பார்க்காம இருக்க மாட்டாங்க, ஆனால் டிவியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைகள் அதுவும் டிவி கூட வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளையாட போயிடுவாங்க அப்போ இருந்த குழந்தைகள். ஆனால் இன்றைக்கி எப்பயுமே குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மொபைல் ஃபோன் பார்க்காம அதுவும் ரொம்ப சிறு வயதில், 6 வயதுக்கு முன்னாடியே வந்து, அதாவது 6 வயதில் வந்து 1வது போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப மொபைல் ஃபோன் பார்க்குற ஒரு பழக்கம் வந்து இருக்குது. அந்த ஸ்க்ரோல் அவங்க பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய பிரெயினோட அந்த ஹெல்த்தில் சில பாதிப்புகள் ஏற்படுது, மூளை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு அந்த ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க. இது உண்மையான நகராட்சி அப்படின்னா, இது ஆய்வுகள் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இளம் வயதுலேயே ஸ்மார்ட் ஃபோன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவங்களுடைய அறிவுத்திறன்லேருந்து, அவங்க வந்து அறிவுத்திறன் மூலிமா வளர்றதுலேருந்து, அவங்களுடைய நினைவாற்றல், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க மெமரி பண்ணி வச்சுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த நினைவாற்றல்லேருந்து அவங்க கற்றுக்கிற ஒரு முறை இருக்குது இல்லைங்களா, இதான் தினைக்கும் குழந்தைங்க வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளே இன்றைக்கி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். குழந்தைங்க எல்லாமே ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ரொம்ப அதிகமாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கற்றல் திறனில் ஒரு எதிர்மறையான தாக்கம் வந்து இந்த மொபைல் ஃபோன் பயன்பாடு பண்ணும் அப்படின்னு அந்த ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக மதிப்பெண்கள் குறையிறது மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய நினைவாற்றல், இப்போ நினைவாற்றல் இருந்தால் தான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த நினைவாற்றல் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுவுமே வந்து குறையும். வகுப்பறைகளில் அந்த செயல்பாடு அப்படின்றது, அதை முழுவதுமாக அவங்களை ஈடுபடுத்திக்கிறது அப்படின்றது கம்மியாயிரும். ஏன்னா அந்த சமயத்திலலாம் அவங்களுக்கு ஃபோன் இருக்காது, அந்த ஃபோன் பார்க்குற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் அந்த மொபைல் ஃபோனை வந்து கொடுக்கணும், அதுவும் தேவைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடும்போதெல்லாம் வந்து கொடுக்காம நார்மலாக வந்து வெளியில் ஏதாவது விளையாட்டு கட்டிட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அது குழந்தைங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஒரு அடிக்ஷனுக்குள்ளார வந்து போயிடுவாங்க, மொபைல் ஃபோன் அடிக்ஷனுக்குள்ளார போயிடுவாங்க அப்படின்னு இந்த ஆய்வுகள் வந்து குறிப்பிடுது. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க.

வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

ஏண்ட ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாருறா. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்லை இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இன்னைக்கு இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட சொல்றதா கொண்டு வந்திருக்கேன். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் வந்து ஜெமினி சேட் ஜிபிடி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காகலாம் அந்த ஜெமினி சேட் ஜிபிடி அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான இமேஜ்லாம் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அந்த வகையில் ரொம்ப பிரபலமான ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் டூல் ஏஐ வெப்சைட் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, meta.ai அப்படின்னு அதோட பெயர், meta.ai அப்படிங்கிற இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இங்கேயுமே உங்களால் இமேஜ்லாம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்காங்களா அவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் மெட்டா அப்படிங்கிறது. இந்த மெட்டா ஏஐயில் உங்களால் சூப்பரான ஹை குவாலிட்டி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். முக்கியமாக உங்களோட ஐடியாஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியாவை ஒரு இமேஜாக மாற்றி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, நீங்கள் சேட் பண்ணுறது மூலியமாகவே உங்களால் வந்து இமேஜை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலிமா உங்களால் இமேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட இமேஜையே வந்து உங்களை நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி, இதுவே வந்து நான் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இருந்த அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கூட உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களோட உங்கள் ஹேர் ஸ்டைல் மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் பண்ணிக்க முடியும். இமேஜை எடிட் பண்ணிக்கவும் முடியும், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, இல்லை பின்னாடி இருக்க ஏதோ ஒரு பொருளை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிக்க முடியும். இமேஜை ரீஸ்டைல் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் ஃபோட்டோவையே நீங்கள் வந்து ஒரு அனிமி மாதிரி வச்சு பார்க்கணும், இல்லை கிப்லி ஸ்டைலில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். உங்களுக்கும் வேணும் ஏதாவது ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பேசியம்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள்.

0: அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்கப்படுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். எந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒரு சூப்பரான ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வாங்கிக்க முடியும். இதோட பெயர் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுடலாமா? இதோட பெயர் போட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்டோப்ஸ் 141 அப்படிங்கிறது அதோட பேர். இந்த ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட டிசைனு வந்து சூப்பராக யூனிக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நிறைய ஏர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் ஷேப்பில் தான் கொடுப்பாங்க, ஆனால் இதோட டிசைன் பார்க்கறது யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு முன்னாடி வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கூடிய போட் லோகோவும் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு ஏர்பட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமாக 4 கலரில் இருக்குது. அந்த 4 கலரில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஏர்பட்ஸ் உள்ள எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனில் கரெக்டாக காதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரியும், ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணாலும் நம்ம காதுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரியும் வலிக்காத மாதிரியும் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம ரோட்லலாம் நின்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சத்தங்களை கம்மி பண்ணி நாம் ஃபோன் பேசுகிறப்ப அவங்களோட குரலை நமக்கு நல்லா தெளிவாக கேட்க வைக்கிறதுக்காகவும் நம்மளோட குரலை அவங்களுக்கு தெளிவாக கேட்க வைக்கிறதுக்காகவும் இந்த ENX டெக்னாலஜி அப்படிங்கிறது பயன்படும். இதை தாண்டி

இந்த ஹெட்ஃபோனில் எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இதோட பேட்டரி பேக்கப். நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 42 மணி நேரம் வரைக்கும் கேட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெறும் 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட போதும், இதில் அதுக்கேற்ற மாதிரியும் ரொம்ப நேரம் கேட்டுக்க முடியும். இதை தாண்டி இந்த இயர்பட்ஸை நீங்கள் மல்டிபிள் டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் போட்டோட சிக்னேச்சர் சவுண்டும் உங்களால் ஃபீல் பண்ணி கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. சைடில் உங்களுக்கு வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அது மூலயமா நீங்கள் வந்து பாட்டு மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். சி டைப் கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 954 ரூபாயாக இருக்குது. வேணால் ஒரு டைம் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இதோட பெயர் போட் ஆல்டோப்ஸ் 141 அப்படிங்கிறது அதோட பெயர். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்ல ஐபோன் எந்த மொபைல் வச்சிருந்தாலும் சரி, உங்க மொபைல் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் ஒன்று தேவைப்படும். நீங்க எல்லாரும் ஃபோன் நம்பர்னு நினைப்பீங்க, கண்டிப்பா அது கிடையாது. ஐஎம்இஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு, அதாவது இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்பர் இருக்கு. எல்லா மொபைல் போன்லயுமே நீங்க வாங்குறப்ப பேக்கேஜ் அந்த பாக்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. உங்க மொபைலுக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்கும், உங்களுக்கு எப்படி உங்க பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம பேர் கூட ஒரு 4 பேருக்கு ஒரே பேர் தான் இருக்கும். ஆனா இந்த மொபைல் ஐடென்டி நம்பர் வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நம்பர் தான் இருக்கும், அந்த நம்பர் வந்து வேற ஒரு மொபைலுக்கு இருக்காது. அப்படி இருக்க இந்த ஐஎம்இஐ நம்பர் வச்சு நம்ம மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வச்சு தான் மொபைல் கண்டுபிடிப்பாங்க. இந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து நிறைய பேர் அவங்க மொபைல் வாங்கினதுக்கப்புறம் அந்த பாக்ஸை தொலைச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு வந்து நான் இப்போ ரெண்டு வழி சொல்ல போகிறேன். அந்த ரெண்டு வழியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மொபைலோட ஐஎம்இஐ நம்பரை செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனோட டயலர் ஓப்பன் பண்ணி *#06# அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐஎம்இஐ நம்பர் உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்கும் வந்துடும். அதில் ரெண்டு நம்பர் இருக்கும், அந்த ரெண்டு நம்பரையுமே எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் செக் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எபோட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஐஎம்இஐ நம்பர் இருக்கும். இல்லை எபோட் ஃபோனுன்னு இல்லைன்னா எபோட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அப்படியே கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஐஎம்இஐ நம்பர் கிடைச்சிரும். இந்த ஒரு ஐஎம்இஐ நம்பர் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மட்டும் கிடையாது, ஐஃபோனுக்கும் இருக்குது. ஐஃபோனில் உங்கள் மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஐஃபோன் பாக்ஸ்லேயே இருக்கும். இல்லைப்பா என்கிட்ட பாக்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஃபோன்லேயும் போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே ஜென்ரல்னு இருக்கும், எபோட்டுன்னு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த இடத்துல ஐஎம்ஐ நம்பரை பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த நம்பர் சீக்ரெட் கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். *#06# அப்படிங்கிற இந்த நம்பர் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் மொபைல் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நீங்கள் சில நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட ஜாலியாக பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். கருத்துக்கள்னா எந்த மாதிரி திவாகர் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்ல, அதெல்லாம் உங்களுக்கு புரியுது புரியலை, ஏதாவது விளங்குது விளங்கலை, இது நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வாக்க நீங்கள் சொன்னது செட்டே ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சி பற்றின இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் எனக்கு சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து ஒரு சாமியான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். இந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அதே நம்பர் தான் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இதில் பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் யார் எந்த ஊர்லேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம ஃபோனில் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். கேமுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்குன்னு பல ஆப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப் வச்சுருப்போம். ஆனால் பல பேரோட ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஆப் மட்டும் இருக்கிறதில்ல. அந்த ஆப்போட பேர் தான் ஆன்டி வைரஸ். நம்ம யாருமே நம்ம ஃபோனில் ஆன்டி வைரஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதே இல்லை. கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் இது பார்க்குற ஆன்டி வைரஸ் ஃபோனுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் டிஜிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய ஹேக்கும் சரி, அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஃபோன்லேயும் ஒரு ஆன்டி வைரஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் அண்ட் உங்களோட மொபைல் ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்றைக்கி அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆன்டி வைரஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. இந்த ஆன்டி வைரஸோட பெயர் ஷீல்ட் மேக்ஸ் ஆன்டி வைரஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. இது பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பொதுவாகவே ஆன்டி வைரஸ் இல்லை மற்ற சாஃப்ட்வேர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான எம்பியாக இருக்கும். அது வந்து எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஒரு ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.8 MB தான், 2 MB கூட கிடையாதுங்க, ரொம்ப கம்மியான எம்பி. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கேன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது வைரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை காட்டிடும். உங்கள் ஃபோனில் ஏதாவது ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு மீட்டர் மாதிரி காட்டிடும், அட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக கிளிப் போர்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்னத்துக்கு, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் காப்பி பண்ணுறீங்களே டெக்ஸ்ட்லாம், அதெல்லாம் போய் கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சேவ் ஆகிடும். அந்த சேவ் ஆகிறதுலேருந்து நிறைய ஆப்பு உங்களோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலான விஷயம் அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த சென்சிட்டிவான டேட்டாலாம் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்சார் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆப் பிஹேவியர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இமெயில் பிரீச் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு என்ன அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஷீல்டு மேக்ஸ் ஆன்டி வைரஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஆப்போட பெயர். பிளே ஸ்டோர்லேயே இருக்குது மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கரேனோட இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: அடுத்து வருவது. இது வாலிப வயசு.

இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் செம்ம மஜாவா ஹாப்பியா வந்திருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வீக்கெண்ட் வந்தாச்சு. இந்த வீக்கெண்ட்லாம் வந்தாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செம்ம ஜாலியா வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீக்கெண்டா கொஞ்சம் சேஃபா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்டாண்டர்ட் வீக்கெண்டா வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தி வந்து திங்கக்கிழமை வந்து வருது இல்லை, ஸோ பார்த்து சேஃபா என்ஜாய் வந்து பண்ணுங்க. ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஸ்கூல் டேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மெமரபுளாக வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையோட பொன்னான நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்கூல் டேஸை கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஸ்கூலில் நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா நீங்க எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. ஸோ நான் எப்போ 9787071087 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி, பேசிகிட்டு இருக்கும் போது எதுக்கு பார்த்து திடீர்னு வந்து சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, இப்போது ஸ்கூலில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் வந்து கேட்டிருக்கிறியே அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பண்ணாப்பில் நான் ஸ்கூல் படிக்கும் போது அது டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்துருச்சு, அதனால் எனக்கு டக்குன்னு சிரிப்பும் வந்துருச்சு. ஸோ உங்களோட அந்த மறக்க முடியாத சம்பவத்தை சொல்லுங்கள், நானும் சிரிக்கிறேன், மக்களும் சிரிக்கட்டும். ஸோ உடனே கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: என்ன வினோத், உங்க ட்ரீம் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன், ஆரம்பிக்கணும்.
0: உங்களுக்காகவே நம்ம சேலத்துல மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி, கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேர், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026. கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல. செப்டம்பர் 25, 26, 27 3 டேஸ் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்ல இருக்க ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் நடக்குது.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: என்னையாவது
4: பரவாயில்ல, ஆனா உனக்கு ஒரு கையதே எடுத்துருச்சே,
3: ஆக மொத்தம் 80 எஃபெக்ட்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. சோனா எஃப்எம் 107.8
5: இது பாலிப வயசு.
6: என்ன இது பாலிப வயசு?
3: இப்போ லாஸ்டா ஒரு ஆடியோ வந்து கேட்டீங்கல்ல, கேட்க செம்மையா வந்து இருந்ததுல, அந்த 80s எஃபெக்ட்ல நேத்து முன்னா நேத்து எங்க பார்த்தாலும் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாருமே வந்து அந்த 80s எஃபெக்ட் போட்டோவா ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல வந்து இருந்தது. 2K கிட்ஸுமே வந்து அந்த 80s எஃபெக்ட்டை தாறுமாற என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சாட்ஜிபிலிட்டியில அந்த மாதிரி அந்த 80s எஃபெக்ட்லாம் போட்டு போட்டோஸ்லாம் ஜென்ரேட்

இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்களுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஸ்கூலில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோன எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றது கேக்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஸ்கூலில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், அதாவது உங்கள் ஸ்கூலில் நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே நம்ம சேலத்துல ஏன் தான் அப்படி நடக்குதோ அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் டிராஃபிக்காவே வந்திருக்கும். இங்கிருந்து போனால் ஃபோர் ரோட்ஸில் டிராஃபிக்காக இருக்கும், அதுக்கப்புறமா பொன்னமாப்பேட்டை, அம்மாப்பேட்டை, டிஎம்எஸ், அயோத்தியாப்பட்டினம், அப்புறம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா டோல்கெட்டு, ஓமலூர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காகவே வந்திருக்கும். அதுலேயும் வீக்கெண்ட் வேறு வந்துருச்சா சொல்லவே வந்து வேணாம். ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃபாக போகிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம் பேசு பொருளாக ஆகிட்டு இருக்கு. என்னங்க இப்படிலாம் ஒரு கின்னஸ் சாதனையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சாதனை எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து இருக்குல்ல, இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஃபுட் லவரான ஒரு பொண்ணு வந்து இந்த ஒரு சாதனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, புரிட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுட்டு. அது வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊரில் அந்த சப்பாத்திலாம் ரோல் பண்ணி கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ஃபுட்டை அவங்க 30 செகண்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வாவ், என்ன ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க ஸ்கூல்லாம் படிக்கும் போது நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான ரெண்டு பேக் டு பேக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்துருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிரா, எப்படி
5: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்கள் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
9: நான் அருமையா இருக்கேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேன்னா
9: பாத்தீங்கன்னாக்கா 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னாக்கா படிக்கிறவங்க சில பேரு சைக்கிள்ல போவாங்க, சில பேர் 3 பேர் பக்கத்துல பேசிட்டு போவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நாம போறது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போலாம், பேசுறது பள்ளிக்கூடத்துல பேசிக்கலாம், நமக்கு நேரம் இருக்கு. சைக்கிள்ல போறவங்க ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் போகாதீங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போங்க. அப்ப வண்டி வந்தா கூட நமக்கு விபத்து ஏற்படாது. நம்ம ஒதுங்க சொல்ல இது மேல இடிலாம், நம்ம நடக்க சொல்ல இப்படி தள்ள சொல்ல கேவலாம் அடிபடும் அப்படின்னு. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல தேவையில்ல அப்படின்னா சில பேர் என்னுடைய கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் போட்டு சைக்கிள்ல வந்தா நடந்து வந்து அடிபட்டு இருக்கு, பள்ளிக்கூட வரல. அப்போ என்ன வரணும் இல்ல இல்ல இது மாதிரி விவரம் தாமோதரன் அப்படியே சொன்னா போல, அவன் படிக்காதவன், அவன் என்ன சொல்றது நாங்க கேக்குறதுன்னு இருந்தோம். ஆனா அவனோட அனுபவத்துக்கு அவன் சொல்லியிருக்கான், நாங்க கேக்கல இது மாதிரி நடந்தது அப்படின்னு ஆச்சரியம் கிட்ட சொன்னான். அவன் படிக்கலனாலும் நல்ல விஷயங்கள், நல்ல பையன், எவ்வளவு பேர் அவன் திருத்திருக்கான். நீங்க தவறு செய்திருந்தா கூட அந்த தவறு அவன் ஏத்துக்கிட்டு கடைசியில உங்களை திருத்திருக்கான். அது மாதிரி மாணவன். அப்ப அவன் சொல்றத நீங்க கேட்கணுமா வேணாமா? இப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்கு. இதே நீங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு நான் சொன்னீங்கன்னாக்கா, சில பேர் உயிரை காப்பாத்தலாம், அடி விழுத காப்பாத்தலாம் அப்படி ஆச்சரியம் பண்ணாங்க. அது வாழ்க்கையில மறக்க முடியாதது. எப்ப பார்த்தாலும் நண்பர்கள் சொல்லுவாங்க, அதனால அன்னைக்கு நீ சொன்னதுனால இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரும் சைக்கிள்ல போனீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போங்க, ஒருத்தர் பக்கத்துல போகாதீங்க. நம்ம விபத்து ஏற்படாம இருக்கலாம், ரோடு அகலமா இருக்கும். என்னோட கருத்து நல்ல தகவல் நாளைக்கு சொல்லுவோம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட பள்ளி வாழ்க்கையில் அவரால் மறக்கவே முடியாமல் இருந்த ஒரு சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. இதுதான் அனுபவம் வாய்ந்தவர்கள் சொன்னாங்க அப்படின்னா கேட்கணும். கேட்டால் எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் நான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸை வந்து கேட்டுக்கணும். யார் என்ன சொல்கிறாங்கலாம் வந்து நீங்கள் வந்து அவர் சொல்கிறவங்க யார் என்னெல்லாம் ஆராயுதுங்க. அவர் சொல்கிற கருத்து நல்லா இருக்கா, அவர் சொல்கிற அட்வைஸ் நல்லா இருக்கா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், நீங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது உங்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கேங்க, கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல அவங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்றத நம்ம உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: போட்டிருக்கேன்.
3: மறக்க முடியாம வச்சிருக்கீங்க.
4: ஆமா, அது அது இல்லாம ஒரு தடவை இத நான் ஜெனரலா இப்ப சொன்னது, இப்ப நான் சொல்றேன் என்ன இன்சிடென்ட் என்ன. ஒரு ஆதிசங்கரர் வர்றாருன்னு சொல்லிட்டு கெமிக்கல் அந்த ஒரு கோவில் இருக்குது மடம், அங்க வந்து ஆதிசங்கரர் வர்றாருன்னு சொல்லிட்டு ராமஜெயம் ராமஜெயம் ராமஜெயம்னு 1008 எழுதிட்டு அத கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஒரு கிஃப்ட் கிஃப்ட் பதக்கம் மாதிரி ஒரு கிஃப்ட் தருவாரு. ஆதிக்கு அப்ப நான் 9th படிச்சுட்டு இருக்கும் போது கிஃப்ட் தருவாருன்றாங்க. போனோம், அந்த மடத்துக்கு போயிட்டோம். ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு எல்லாமே 1008 எழுதிட்டு எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காக போனோம். அங்க போனா லேட்டு, நிறைய கூட்டம், லேட் ஆயிப்போச்சு. ஈவினிங்கே ஆயிப்போச்சு, 4 ஆயிப்போச்சு. காலையில 9 போனவங்க 4 ஆயிப்போச்சு. அப்புறம் வந்து எப்படியோ பதக்கம் வாங்குற கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு அட்டை மாதிரி கொடுத்தாரு. எப்படியோ நம்மளுக்கு அதுதான் பெருசு, என்ன பொருளுங்கிறத விட அவர் கையால வாங்கினது பெருசு. அத வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்,
3: சூப்பரா இருக்கும்.
4: எத்தனை மணிக்கு போனேன்ட்டு எங்க அம்மா கிட்ட வாங்கினம் பாரு. ஆமா, அந்த வாங்கறத விட இந்த வாங்கல் தான் ரொம்ப சூப்பரா போச்சு.
3: நன்றி. கால் பண்ணி சொன்னதுக்கு
4: நன்றி சாமி. ஆனா ராமஜெயம் எழுதணும்னா நம்ம எப்ப வேண்டிக்கிறோமோ அது நடக்கும்.
3: என்ன
4: பண்ண,
3: கையில காயம்லாம் எதுவும் ஏற்படல, நான் எனக்கு வந்து காயம் இருக்கு அதனால நான் ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா கட்டை மட்டும் போட்டு போயிட்டேன். அப்போ வந்து ஸ்டாஃப் என்னை நம்பாம, நீ எல்லாத்துக்கு
4: முன்னாடி
3: நீ கழட்டி கழட்டினா தான் நம்பும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கட்டை கழட்டி பார்த்தா எதுவும் இல்லை, அப்போ போட்டு கழட்டா என்னை வாங்கிட்டாரு. அது வந்து இன்னும் காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள்லாம் கிளாஸ்ல நடந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது.
4: சரி சரி சரி,
3: ஓகே ஓகே. நன்றி நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட பள்ளி பருவத்தில், அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும் போது நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு. நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்டு வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: நாம ஸ்கூல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து கேள்விப்படும் போது இல்லைன்னா அதை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சோனா பொன்மணி தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அண்ணா.
1: மூணூர்
0: ஆதவன் பேசுறீங்க.
1: எனக்கு கேரளாவுக்கு பழம்புலாட்டம், திப்பு சுல்தான் கோட்டை, குருவாயூர், இந்த மாதிரி நல்ல நல்ல இனிமையான அது இடங்கள்லாம், பாலக்காடு, திருப்பூர் சர் சர்ச்சு, எல்லாம் ஃபேமஸானது எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
1: இல்லை பண்ண, நான் ஒரு குடும்பத்தனம் பண்ணி போட்டேன் பழம்புலா டைம்ல, 13 வயசு தானே. அப்படியே அந்த பூங்காக்குள்ள போய் உள்ள அப்படியே சுத்தி அதுன்னு போயிட்டு இருக்கல, ரோசா செடி கருப்பு ரோசா குடிங்க அப்படின்னு பார்த்தேன். பாலக்காடு வழியே வரையில நடந்து இன்னைக்கு வரைக்கும் அது மறக்காம இருக்கு. அதனால நடந்திருந்ததுன்னா எப்படி, இப்ப சோனா பொன் பிள்ளைல பேசணும்னு வச்சிருக்க மாட்டிருக்கு. அதனால கேட்டீங்கன்னா, பஸ் டூர் பஸ் வேகமா வந்துகிட்டு இருந்தீங்க பாலக்காட்டுல இருந்து தமிழ்நாட்டு நோக்கி வர்ற இடத்துக்கு. கதவு படக்கணும் புடிஞ்சு, நான் ஒரு டைரியில இருக்கிறது அளவேற கக்கத்துல இடிக்கிட்டு டோர் கதவு இல்லாம புடிங்கிங்க. 3 தடவை நான் அங்க போக இங்க போக அவ்வளவு வேகத்துல அப்புறம் அலக்கடிக்கிறீங்களா? அதனால இன்னைக்கு நான் சோனா பொன்பளை பேச வச்சிருக்கிற அந்த நிகழ்வு நான் பச்சை தப்பு அதையும் நினைவு
0: கூறுகிறேன்.
1: குரு, வாய்ப்பு அளித்தமைக்கு
0: நன்றி. நான் நன்றிண்ணா, ரொம்ப நன்றி கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
1: நன்றிண்ணா.
0: திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் ஸ்கூல்லாம் படிக்கும் போது அவருக்கு என்ன மறக்க முடியாத விஷயம் நடந்தது அப்படின்றத நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத அனுபவம் என்ன அப்படின்றத எல்லாம் நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க. மார்ட்டின் கட்டிஞ்சரோட குண்டுகுழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோட குடுக்கு பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாட்டு பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கீங்க. கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டையினால நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு

0: ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம் அக்கா. மறக்க முடியாத சம்பவங்கள், மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி நீங்க ஸ்கூல்
4: படிக்கும் மாட்டிக்கிட்டு வந்தாலும் எங்க வீட்டுல சொல்லி அத்தியா நாட்டி சம்மாட்டி கொடுத்தாங்க திருப்பி வழக்கமா
5: அப்படின்னு.
4: திருப்பி பழக்கமா திருப்பி சாப்பிட சொல்லுது அப்படின்னு சம்மாட்டி கொடுத்தாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு எனக்கு நல்லாதான் இருப்பேன், ஆனா லீவ் லெட்டரு ஒரு நாள் ரெண்டு நாள் போகலன்னா லீவ் லெட்டரு எங்க அப்பா கையில இருந்து நானே போடுறது.
5: ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்களா?
4: ஆஹ், எழுதி கொடுக்கணும், விருப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும். என்ன எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று ஒரு நாள் மட்டும் பிள்ளைக்கு வர முடியவில்லை அப்படின்னா எழுதி வச்சு நான் கையெழுத்து வேணும்.
5: ஒரு அடி குடுத்துட்டாரு,
4: ஒரு அடி குடுத்துட்டு அப்புறம் எங்க அப்பா என்னை அப்படியே அணைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணீர்

0: அது வந்து எனக்கு இன்னும் அப்படி ஞாபகம் இருக்கு. அடிச்சுட்டுமே நம்ம பிள்ளைய அப்படின்ட்டு என்னை அப்படியே அணைச்சிக்கிட்டு வடச்சிடலாம் அப்படின்ட்டு உன்னை அடிச்சுட்டுடா வாடா அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண் கலங்கினாரு.
1: அப்புறம்
0: இந்த ஸ்கூல்ல வந்துட்டு நல்லா படிக்கிற பிள்ளைங்க சாரி நாங்கள் நாங்க பதில் சொல்லிட்டு பதில் தெரியாதவங்க கொட்டணும் மண்டையில அந்த மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சு. அப்பெல்லாம் அப்ப வந்துட்டு ஒரு பையன் என்ன பண்ணிவிட்டான் பதில் சொல்லிட்டு என்னை கொட்டி விட்டான் மண்டையில. அப்புறம் இருவனை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நல்லா படிச்சுட்டு போயிட்டு நான் பதில் சொல்லிட்டு அவன் பதில் சொல்ல நான் பதில் சொல்லிட்டு நல்லா அப்படி கைய மட்டுக்கு அப்படி நல்லா மொழி அப்படி வச்சு மட்டாருன்னு கொட்டி விட்டான்
1: மண்டையில.
0: இல்ல நம்மள கொட்டும்பொழுது நான் இரு இரு உன்னை பேசிக்கிறோம் அப்படின்ட்டு அப்புறமா பதில் சொல்லி நான் நல்லா அப்படியே கைய மடக்கி மொழி வச்சு கொட்டினாதான் நல்லா மண்டையில நங்கு நடி விழுவோம். அந்த மாதிரிதான் இப்பெல்லாம் எடுத்தாவே ஐயோ நம்மளா அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க.
1: எனக்குமே பயங்கர டவுட்டா தான் இருக்கு நீங்களா இவ்வளவு வைலன்ஸா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
0: வழிப்பறி
1: வேற பண்ணிருக்கீங்க
0: சாப்பிடற பொருள் எல்லாம். அப்புறமா இரு நான் உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வந்து என் அப்பாட்ட காசு வாங்கிட்டு வந்து உனக்கு நான் நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறது. அப்புறம் நாளைக்கு வாங்கிட்டு போயிட்டு குடுக்கறது. அப்புறம் இந்த காக்கா கடி கடிச்சு சாப்பிடறது பாவாடையில பாவாடையில சின்ன பிள்ளைங்க இல்ல அப்ப என்ன ஒரு ரெண்டாவது அந்த மாதிரி பாவாடையில வச்சு காக்கா கடி கடிச்சு இந்த உனக்கு அப்படின்னு
1: குடுக்கறது.
0: அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய குறும்புகள் சேர்த்தைகள் நல்ல ஒரு அன்பா நடந்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் நிறைய சின்னதுலயே உதவி பண்ணுவேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் நிறைய உதவி பண்ணுவேன்
1: நானு.
0: அந்த அப்படியே இந்த இது இன்னும் இப்பவும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ங்கற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கு நிறைய.
1: ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றிக்கா கால் பண்ணி சொன்னீங்க.
0: சேஃப்டிக்கு அல்லவே கிடையாது
1: தெரியுது தெரியுது.
0: பக்கத்து வீட்டு பசங்க அடிச்சுட்டு வந்தாரு.
1: அவங்க என்னங்க பண்ணாங்க?
0: அது நான் எங்க தங்கச்சி ஒரு பையன் பிடிச்சு அடிச்சு வச்சுட்டான் பெரியவங்க. அவன் பெருசா இருக்கான் எங்க தங்கச்சிங்க நாங்களும் வெளியிட்டு எங்க தங்கச்சி பிடிச்சி அடிச்சுட்டான். நான் என்ன பண்ணி விட்டேன் எங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு போயிட்டு தூரமா நின்று அவனை கல்லெடுத்துட்டேன்
1: நானு.
0: எங்க தங்கச்சிங்களை அடிக்கிறான் அப்படின்ட்டு தூரத்துல நின்று கல்லெடுத்து தூட்டு ஓடி அவன் கால் மேல பட்டுச்சு கல்லு.
1: அப்புறம்
0: அவன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தான் ஃபண்டிக்கு எங்க வீட்டுக்கு. பாருங்க உங்க பொண்ணு கல்லெடுத்து. அப்புறம் எங்க அப்பா சொல்லிட்டு எங்க பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க நீங்க என்ன உங்க பையன் என்ன செஞ்சான்னு கேளுங்க அப்படின்ட்டு அப்புறம் சொல்லவும் இவன் எங்க தங்கச்சிங்களை அடிச்சு விட்டான் அதனாலதான் நான் எடுத்து விட்டேன் தூரமா நின்னுட்டேன் அது கால் மேல படும் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லி
1: சமாளிச்சுட்டேன்.
0: நன்றி
1: மேட்டூர்ல இருந்து நம்ம கலைச்செல்வேகா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க ஸ்கூல்லாம் படிக்கும் போது அவங்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஸோ நீங்களும் உடனே கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் வந்திருக்கும். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க ஸ்கூல் டேஸ்ல உங்களால மறக்கவே முடியாம இருக்கிற ஒரு சம்பவம்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரு யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் தட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகரனா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறப்பா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேன்னா.
1: என்னோட ஸ்கூல் டேஸ்ல மறக்கவே முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாயங்காலம் ஒரு 3 மணி ஆச்சுன்னா நாங்க எல்லாருமே விளையாடுவோம். விளையாடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 4:30 தான் ஸ்கூல்ல விட்டே போவோம். மறக்கவே முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும், அதுல பாத்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் ட்ரில் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நாங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறமா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அந்த பிளாக் ஹோய்ஸ்டிங் அப்படிங்கறது எல்லாம் இருக்கும். அதுல தேசிய தலைவர்கள் பத்தி எல்லாம் பேச சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பேசிய நினைவுகள் எல்லாம் வந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் என்னால மறக்கவே முடியாது. அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாறுவேட போட்டியில கலந்து கொண்டு நாங்க பிரைஸ் அப்படிங்கறது அந்த டீமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கறத வின் பண்ணோம். அது இந்திரா லெப்பும் கூட நினைக்கும் பொழுது ரொம்ப இனிமையான ஒரு நினைவாக இருக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்புறம் ஞாபகம் இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்க எல்லாரும் மரத்தடியில கீழே உட்காந்து நான் கொண்டு வந்த சாப்பாடு என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ, என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்த சாப்பாடு நான் எடுத்துக்குவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஞ்ச் பண்ணி நாங்க சாப்பிடுவோம். அந்த சூப்பரான நினைவுகள்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப ஜோக்கா இருந்தது. அதே மாதிரி கிளாஸ் நடக்கும் பொழுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சாருக்கு தெரியாத பின்னாடி பெஞ்ச்ல உட்கார்ந்து அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது சார் கண்டுபிடிச்சிடுறாரு, யாரா சாப்பிடுறது அப்படின்னு. நான் இல்ல சார், நாலு சார்னு கிடக்கிற பாக்ஸை மூடி வச்சுட, மூடி வச்சுட்டு அப்படியே ஒன்னும் தெரியாத பூனை அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சா இன்னைக்கு வரைக்கும் கூட நினைச்சா திருப்பி திருப்பா வந்து ஸ்கூல் டேஸ் வந்து ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் தான். அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், பண்ண சின்ன சின்ன சேட்டைகளா இருக்கட்டும், மனசுக்கு என்னைக்குமே என்ன சொல்றது, நிறைவான சில தருணங்கள் அப்படின்ட்டுதான் சொல்லணும்ப்பா.
0: சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லும் போது நானே ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் ரொம்ப நன்றி.
1: ஒன்னா ரெண்டா நிறைய அந்த ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே இனிப்பான ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகத்துல வருது.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ தேங்க்யூண்ணா. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரனை கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஸ்கூல் டேஸில் நடந்த மறக்க முடியாத அனுபவங்களை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ ஸ்கூல் டேஸில் நம்ம சந்திரசேகரனை சொன்ன மாதிரி அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் வந்து நடக்கும், அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண தருணங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்ட தருணங்கள்லாம் சொன்னாலே வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்துருக்கு, நீங்களும் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் ஸ்கூல் டேஸில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்றத. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
3: சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்துருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிரா, எப்படி
5: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
7: இது பாலிப வயசு.
8: என்ன இது பாலிப வயசு?
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசினோங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்க, யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை, இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க அந்த டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். இன்றைக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலிருந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட் டைமே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது ப்ரோ. உங்களோட வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, சண்டேஸில் மட்டுமே சீம்பால் விற்கிற ஒருத்தர் பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அந்த வீடியோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட் ப்ரோ. அதெல்லாம் பார்க்கும்போது வா சூப்பர் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
9: அதுவும் 300K கிராஸ் நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். யாரும் போடாத கடை, சின்ன கடையாக இருந்தாலும் ரிட்டர்ன் ஸ்பாட்டாக போய் எடுத்து போகணும் அப்படின்னா.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள். இப்போது நிறைய ஃபேமிலிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் பெருசாக சப்போர்ட் வந்து கிடைக்காது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எப்படி பார்த்தாங்க, உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு?
9: எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட் எதிர்ப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3-4 மாதம் இந்த மாதிரி கடையில் வேலைக்கு போயிட்டுருந்தேன். எவ்வளோ நாளும் சேர்ந்து போய் வீடியோ எடுப்போம். நைட்டு வந்தாலும் நைட்டு ஃபுல்லாகவும் போய் எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ என்ன பண்ணால், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா, என்னடா இன்டர்வியூ போனியா, வேலை கிடச்சிச்சா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நானும் இந்த போகிறேன், இன்டர்வியூ போய் ஒரு 4-5 கம்பெனி போனேன், கிடைக்கல. எங்கள் அப்பாவும் சொல்லிகிட்டே இருந்தேன், நானும் கேட்டேன், சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்குப்பா அப்படி இப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இவங்க வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா கால் பண்ணி, எங்கடா இருக்க வாடா அப்படின்னாரு. இந்த வரம்பா வரம்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா டென்ஷன் ஆகி இவங்க வீட்டுக்கு வந்தார். எங்கள் அப்பா வரது தெரிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்படி இவங்க வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம். வெளியே போய்ட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் எடுக்கவே இல்லை இந்த மாதிரி வரேன் அந்த மாதிரி அப்படின்னு. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போயிட்டேன்.
1: இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிரதர், எல்லா வீட்டு சைட்லேருந்துமே சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் ஆனால்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அரைவணிப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அப்போஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் வந்துருக்கும். நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் வந்து பேரண்ட்ஸை நம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இதுலேருந்து ஒரு இன்கம்லாம் எடுக்கலாம் போல. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படியாவது நீங்கள் அவங்கள நம்ப வச்சுருங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சுவை டாக்ஸ் டீம் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க அந்த டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ்ட்டாக கூட ஃபேமிலியில் எப்படி சப்போர்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அவர் தான் வந்து பெருசாக போவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார்ல. அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எங்கள்
4: அப்பா என்ன சொன்னாங்க, இனிமேல் வீடியோ எடுக்க போகாத, அது போகிறதுனால தான் நீ வந்து இன்னும் வேலை உனக்கு கிடைக்கல, நீ அது நினச்சிட்டு இருக்கிறதால தான் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, கிடைக்கும், பொறுமையாக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. போவே கூடாதுன்னாரு. இல்லைப்பா, இது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயம், நான் கண்டிப்பாக செய்வேன் இது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு. அப்புறம் பேசலை, நானும் பேசலை. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனேன், வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான்.
3: ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் இருந்தது உங்களுக்கு?
5: எங்கள் வீட்டிலலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னோட விருப்பம், அவங்க தெரியும் ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிப்பான் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அண்ணன் சில்வர் பிஸ்னஸ் வச்சிருக்காரு, அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீ டைமில் இது பண்ணுவோம். ஸோ இப்போ காலேஜ் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் கேட்பாங்க என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு. நான் ஏதோ பண்ணிக்கிறேன், இந்த பிஸ்னஸ் இருக்குது, அப்புறம் இதுலேயும் நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணணும், ஏதாவது புதுசாக கொண்டு போகணும், நாமளும் ஏதோ பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு தான் எல்லாம் ட்ரை பண்ணிட்ருக்கோம். லக்கு தான் எல்லாமே, ஸ்ட்ரகிள் ஒரு சைடு, ஒரு லக்கு கீ பாயிண்ட் கிடைக்கும்.
3: ஸோ கண்டிப்பாக உங்களோட கோலை நீங்கள் கூடிய சீக்கிரமே ரீச் பண்ணிவிடுவீங்க பிரதர். நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸை ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள், அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாம் வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி சுவை டாக்ஸோட டீம் நம்மளோட இணைஞ்சிருந்து அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும்போது ஸ்கூல் டேஸில் நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட காலர்ஸ்லாம் கால் பண்ணி அவங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும்ல, ஸோ அதை பற்றி நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாமோதர் அண்ணா சென்னையிலேருந்து, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்து, அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில், அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும் போது மறக்க முடியாமல் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து இருக்கும்ல, அதை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.
6: அப்படித்தான்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: கூண்டிற்குள் சிறைப்பட்ட பறவை பாட மறுப்பது இயலாமையால் அல்ல, அதன் குரலை மதிக்காத இந்த உலகத்தின் அமைதியால் தான். அதாவது ஒரு பெண் தன்னோட ஆசைகளையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்தாம மௌனமா இருப்பதற்கு அவங்க துணிச்சல் இல்லாம இருக்கிறது அப்படின்றது பொருள் கிடையாது. அவங்க அதை பேச தொடங்கும் போதே ஏளனம் செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட செய்ய முடியாத ஒரு சூழல் வர்றதுனாலதான் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்காம அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமையுது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த அருமையான மாலை வேளையில லேசா லேசா நிகழ்ச்சி பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சின்ன சின்ன சவால்கள், அவங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து பெண்கள்கிட்டையும் கேள்வி கேட்கிறேன், பெண்களுக்காகவும் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பெண் தன்னோட சின்னஞ்சிறு ஆசையை கூட வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளே புதைச்சு வைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல பெண்களா இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை கூட வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏன் உங்களுக்கு உருவாகி இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு உனக்கு என்ன பிடிக்கும், உன்னோட உண்மையான ஆசை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட நாம கேட்டோம் அப்படின்னா பல நேரங்களில் அவங்க கிட்ட இருந்து ஒரு மெல்லிய புன்னகையோட ஒரு மௌனம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அந்த மௌனம் தான் பதிலா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அவங்களுக்குள்ள படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும், பிடிச்ச வேலைக்கு போகணுன்ற விருப்பம் இருக்கும், தனியா ஒரு பயணம் போகணுன்ற ஏக்கம் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு கனவு இருக்கும். இப்படி எத்தனையோ எண்ணங்கள் மனசுக்குள்ள கொட்டி கிடந்தாலும் அதை பெரும்பாலான பெண்கள் வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பலவீனம் அப்படின்றது கிடையாது, அவங்களை சுத்தி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சமூகம் மற்றும் குடும்ப சூழல் தான் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் தன்னோட ஆசையை தைரியமா சொன்னா இவங்களுக்கு இது பேராசை, இவ்வளவு பெரிய ஆசை இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரதா இருக்கட்டும், நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரியான ஆசையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில எந்த விஷயத்தையும் சொல்லிக்க மாட்டாங்க. ரெண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பெண்கள் அப்படின்னா தியாகம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளயும் இருக்கிறதுனால குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தன்னோட விருப்பங்களை விட்டு கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்கள் மனசுல வந்து அப்போல இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. இதனாலேயே தன்னோட ஆசையை வெளியே சொல்லாம மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஆசையை வந்து வெளியே சொன்னா அப்பா கஷ்டப்படுவாங்க, அம்மா கேட்டுட்டா வந்து ஐயோ நம்ம பிள்ளைக்கு இது செய்ய முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்கள் வெளியில எதையும் சொல்லிக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒன்னு, ஒரு பெண் தன்னோட விருப்பங்களை சொல்றது அப்படின்றது வீண் ஆசைகள் அப்படின்றது கிடையாது, அவங்களுடைய ஆன்மானுடைய துடிப்பு. பெண்களுடைய மௌனத்தை பொறுமை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கு, அவங்க தயக்கம் இல்லாம அந்த ஆசையை சொல்றதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். சோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பெண் தன்னோட ஆசையை வெளியில சொல்ல முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த நிலை மாறணும்னா பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்ளாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

வெறும் 17 வயசுல உலக சாம்பியன்ஷிப் மேடையில குறி தவறாம அம்பு எய்து உலக தங்கம் வென்ற மிக இளம் உலக சாம்பியன். அது மட்டும் இல்லாம வில்வித்தை புயலா இருக்கக்கூடிய நம்ம அர்ஜுனா விருது நாயகி அதித்தி சுவாமி அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. மகாராஷ்டிரா மாநிலத்துல சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அதித்தி சுவாமி. அவங்களுடைய அப்பா வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. அவங்களுக்கு மகளா பிறந்தவங்க தான் அதித்தியா இருந்திருக்காங்க. 10 வயசுல இருந்து விளையாட்டுல ஆர்வம் அவங்களுக்கு இருந்ததுனால தன்னோட தந்தை என்ன பண்றாரு தேவைப்படும். குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின் போது அதுவுமே வந்து ஒரு விதமான சவாலா இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்துதா வந்திருக்காங்க. அதையும் தாண்டி எல்லா ஊர்களுக்கு பயணம் செய்யணும் அப்படின் போது அதுக்கான அமௌண்ட் அப்படின்றதுமே வந்து ஒரு விதமான சவாலா இருந்திருக்கு. அதையும் தாண்டி வெறும் 17 வயசுல ஒரு பள்ளி மாணவியா இருந்துட்டு ஒலிம்பிக்ல உலக கோப்பையில இந்த மாதிரியான போட்டிகள்ல ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்றது பல உலக சாம்பியன் சீனியர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை எதிர்கொள்ள வேண்டிய கடுமையான சவால்கள் இது எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தமா இருந்திருக்கு. ஆனா அந்த மன அழுத்தத்தெல்லாம் தன்னோட அசைக்க முடியாத கவனம் அந்த கவனத்தால் என்ன பண்றாங்க அப்படின்னா தகர்த்தெறிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் ஜெர்மனியில இருக்கக்கூடிய பெர்லின் நகர்ல நடைபெற்ற 2023 உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து தனிநபர் பிரிவுல வந்து தங்கம் வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா வில்வித்த வரலாற்றிலே மிக இளம் வயதுல உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற ஒரு பெயரையும் இவங்க எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி வில்வித்தையில தனிநபர் பிரிவுல தங்கம் வென்ற ஒரு பெண் அப்படின்ற ஒரு சாதனையுமே இவங்க வந்து படைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி 2023 ஹாங்ஸி ஆசிய விளையாட்டு போட்டிகளையும் மகளிர் காம்பவுண்ட் பிரிவுல தங்கம் வென்று அசத்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இந்திய அரசு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களோட பார்வை இலக்கு மீது மட்டும் இருக்க ஆரம்பிச்சது, அதுக்கான கூர்மை மட்டும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்பேற்பட்ட தூரத்தையும் உங்களால துல்லியமா அடிக்க முடியும் அப்படின்றதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்ஸ்பிரேஷனாவும் எடுத்துக்கலாம், மோட்டிவேஷனாவும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பீங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிறேன். சோ அதித்தி அவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருந்தது, ஆனா அந்த சவால்களை கண்டு அஞ்சாம அவங்களுடைய இலக்கை நோக்கி குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. அது வெற்றி பயணமா மாறி இருக்கு. இப்போ அர்ஜுனா விருது கிடைக்கிறதுக்கான ஒரு தருணமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி பெண்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில சாதனையை தொடருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து 2 பாடல் வந்துட்டு இருக்கு. சோ கேரிடுவாங்க நேரலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னைக்கு எந்த சுகாதாரத்தை பத்தி பேசலாம் அப்படின்றதுன்னு கேட்டீங்கன்னா, 40 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் நான் சொல்லலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதிய பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்போது தினமும் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறைகளால முழங்கால்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதுக்கான தீர்வுகளை பத்தி தான் நான் சொல்லலான் இருக்கேன். இந்திய முறையிலான இருக்கக்கூடிய இந்த தரைமட்டை கழிப்பறை இருக்கையா, அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எடையை விட 7 மடங்கு கூடுதலான அழுத்தம் அப்படின்றது முழங்கால்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கடுமையான மூட்டு தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்குது. முதிய பெண்கள் கீழே உட்கார்ந்து இழறாங்க அப்படின்போது நரம்பு சுருண்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் கீழே உட்கார்ந்துட்டு எழுறாங்க அப்படின்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இல்லைன்னா சுருண்டு கீழே விழுந்துருவாங்க, நிலை குழஞ்சு விழுந்துருவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் ஏற்படுறது காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் வந்து அவங்க அவங்களுடைய பாதங்கள் கால்களில் முழங்கால்களில் முட்டிகளில் அழுத்தம் கொடுக்கறதுனால தான் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 50 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள், முட்டி வலி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்துறது முட்டிக்கு முட்டியோட ஆயுள் காலத்தை நீடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இல்லாத இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்போது, நம்ம பாட்டிகள்லாம் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, அவங்களால முடியாது முட்டிலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சேர்லாம் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான வசதிகள் கூட வந்துருச்சு. ஸோ அதையுமே வாங்கி கொடுக்கறதன் மூலிமா அவங்களுக்கு இந்த முட்டி வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. அதே மாதிரி முட்டிகளுக்குலாம் அதிகமான ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் வந்து இந்த முட்டிகளுக்கு இருக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஆய்வு குறிப்பை பற்றி சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கழகத்தினுடைய அந்த மருத்துவ அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடுமையான அந்த முட்டி வலியெல்லாம் பெண்களுக்கு இருக்குது, மூட்டு தேய்மானம்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் கீழே உட்கார்றத ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து சோஃபா மாதிரி சேர் மாதிரி இருக்கிற இடத்துல உட்கார்றது உங்களுடைய முட்டிகளுக்கு வந்து எந்தவித தேய்மானமும் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப நேரம் கீழே உட்கார்ந்துட்டு எந்திரிக்கக்கூடியவங்களுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, 40 வயசு கடந்து இருக்கக்கூடிய பெண்களாக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது, இந்த மூட்டு மாற்று சிகிச்சை அறுவை சிகிச்சையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகள்லாம் இருக்காங்க அப்படின்போது, ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்போது, அவங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கக்கூடிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சேரு அந்த மாதிரியான வசதிகளோட வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கொடுக்கறது மூலிமா முட்டி தேய்மானமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மயக்கம் வர்றது, உட்கார்ந்து இருந்துச்சோன்னே நிலை குலைஞ்சு விழுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போற ராஜ்குமார் அப்படின்னு கேக்குறது புரியுது. ஆனா நான் சொல்றதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் அதெல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு நாளும் எப்படி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த சிரிப்பு அப்படின்றது வந்து பெண்களுடைய முகத்துல சாதாரணமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த கண்ணம்மா பகுதி இருக்கு. சோ அந்த கண்ணம்மா பகுதியில இன்னைக்கு நம்ம கூட யார் எங்க இருந்து வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தையா ட்ரைனரா இருக்கக்கூடிய லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில வந்து பேச போறாங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லலிதா மேம் வணக்கம். மேம் லலிதா மேம், உங்களுடைய கணவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு சப்போர்ட்டிவா வந்து கண்டிப்பா உங்களுடைய கணவர் இருந்திருப்பாரு. என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்றத உங்களுடைய கணவர் கொடுத்தாரு அதை பத்தி சொல்லுங்க.
6: உனக்கு அந்த விஷயம் பிடிக்கும், அது கரெக்ட்னு தெரிஞ்சா நீ செய்யுமா அப்படின்னு தான் சொல்வாரு. நானா வந்து 100 கொஸ்டின் கேட்டு இது நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவரை வச்சு நீங்க தானே சொன்னீங்கன்னு தப்பிச்சுக்கலாம்னு பாப்பேன். பட் நீ யோசி, அது கரெக்டான விஷயம்னா நீ செய்யுமா? நான் வந்து அந்த விஷயத்துல வரல, நீ கரெக்ட்னு உனக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீ செய், நான் உனக்கு பேக் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்.
5: கண்டிப்பா இந்த சப்போர்ட் பெண்கள் எல்லாருக்கும் தேவைக்கா கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து ரொம்ப சந்தோஷமா பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்றது வந்து 100%, 2% இருக்கலாம். அந்த சப்போர்ட் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கணவரா இருக்கட்டும் அவங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும் என்ன மாதிரியான சப்போர்ட் பெண்களுக்கு கொடுக்கணும்?
6: ஆக்சுவலி அவங்களோட சுய உணர்வை வந்து மதிக்க தெரியணும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒரு பாத்ல ஒரு துறையில வந்து அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஈவன் நிறைய உமன்ஸ் வந்து பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை நிறைய இருக்கு. ஏன்னா ஓனா அவங்க ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற தாட் வந்து இப்போ இருக்கிற உமன்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அவங்களோட கனவுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்களோட உணர்வுகளையும் அவங்களோட கெரியர் அவங்களோட விஷனை அவங்க மதிக்க கத்துக்கணும். அதே மாதிரி வைஃபும் அவங்க ஹஸ்பண்டோட குரோத்துக்கான சப்போர்ட்டும் வைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
5: மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப முக்கியம். அதாவது கணவன் மனைவிக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத லலிதா மேம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்குது, அதாவது மனைவிக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவருக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள், அவர் அவரோட கரியர்ல என்ன பண்ணணும் நினைக்கிறாரு, அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெண் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். பெண்ணோட வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு, அதை வந்து பிசினஸாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லை ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு போது அந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் அப்படின்றது கணவர் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு ஃபேமிலியில சந்தோஷம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ரெண்டு பேருமே வந்து அவங்க அவங்க கரியர்ல சக்சஸா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமையும் அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம லலிதா மேம் கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
1: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லலிதா மேம் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். லலிதா மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஃபேமிலி சைடில். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட கணவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் நான் வந்து இந்த தயா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறதா இருக்கட்டும், டான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னுமே நிறைய இடங்கள்ல ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லை பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும் பெண்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் ஏதாவது நடனமானா கூட எதுக்கு ஒரு பொட்டப்புள்ள வயசுக்கு வந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பொண்ணு நடனம் ஆடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் கேள்வி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கேள்விகள் வந்து பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போதும் கூட ஏன் வர ஆரம்பிக்குது?
4: ஆக்சுவலி நீங்க சொல்றது உண்மைதான், இது எனக்கும் நடந்திருக்கு இல்லைன்னா சொல்லல. கண்டிப்பா வந்து எதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை, எதுக்கு ஏன் படிச்சிருக்கிற வேலைக்கு போக கூடாதா, இதெல்லாம் செய்யணுமா, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு நான் ஸ்ட்ராங்கா இருந்தது என்னன்னா, எனக்கு எதுல வந்து ஆத்ம திருப்தி இருக்கு, எது வந்து எனக்கு இன்சைட்ல இருந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, நான் ரொம்ப எதுல ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்னோட செஷன்ல நான் வந்து என்னோட தயா செஷன் எடுக்கும் போதும் சரி, கிளைண்ட்ஸை மீட் பண்ணும் போதும் சரி, அந்த ஒவ்வொரு செஷன்லயும் எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் புரிஞ்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தெரிஞ்சா போதும், மீதி யார் எனக்கு என்ன வந்து நீங்க என்ன வந்து எனக்கு ஓகே சொல்றது, நான் வந்து நல்ல விஷயம் தான் பண்றேன், இதுல நானும் ஃபிட்டா இருக்கேன், இது செல்ஃபிஷும் இருக்கு, நானும் ஃபிட்டா இருக்கேன், என்ன நம்பி வர கிளைண்ட்ஸும் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. சோ இன்ஸ்டன்ட்டா ஒரு 1 ஹவர்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறேன் பாத்தீங்களா, அது வந்து மீதி இருக்கிற ஒரு பீப்புள் எனக்கு பின்னாடி இருக்க பீப்புள் சொல்ற விஷயத்தை விட இது எனக்கு பெருசா தெரியுது. சோ அதனால இத வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிதான் சொல்வாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு தான். ஆக்சுவலி இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, யார் எதை பண்ணாலுமே பண்ணாலும் ஒரு விஷயம் சொல்லதான் போறாங்க, பண்ணலனாலும் ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க. சோ அதை அப்படி எடுத்துட்டு சொல்றவங்க சொல்லட்டும் எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன் அப்படின்னு மூவ் பண்ணிட்டு இருக்கிறது தான்.
3: ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட கணவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு நான் உண்மையாக இருக்கேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவருக்கு

ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நான் ஏன் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை விடணும்? இந்த சமூகத்துல இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதை விட எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணும்போது எனக்கான மரியாதை எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பெண்கள் அடுத்தடுத்து முன்னேறதுக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்றது லலிதா மேம் சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயும் அவங்களுக்கு திறமை இருக்க ஆரம்பிக்கும், அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது இந்த சமூகத்துல ரொம்ப குறைவா தான் இருக்க ஆரம்பிக்குது. பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால தான் பெண்கள் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த எண்ணம் எல்லாம் மாறணும் நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நம்ம வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு போது சின்ன வயசுல நடனம் ஆடுறதெல்லாம் வந்து ஸ்கூல்ல ஆடுறது இதெல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு எதுக்கு தேவையில்லாம அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். இதனால நிறைய பெண்களுக்கு திறமை இருந்தும் வெளியில வர முடியாத சூழ்நிலையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நிலையெல்லாம் மாறணும் நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். சோ இதோட நானுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசு

0: 97.7 ஷக்கலக்க குட்டி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீயர்னி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும் மரம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல கவின் அப்படின்ற குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு இயற்கை மேல ரொம்ப ரொம்ப பாசம். இந்த செடி வளர்க்கறது, மரங்கள் எல்லாம் பராமரிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அவன் டெய்லி என்ன பண்ணுவானா, ஸ்கூல் முடிச்சு வரும்போது அவங்க ஸ்கூல் வழியில இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு டெய்லியுமே சாயங்காலம் வீட்டுக்கு போவான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் அந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு, கவின் கவின் அப்படின்னு. அப்போ அவன் சுத்தி முத்தி பார்த்தான், ஆனா யாருமே இல்ல. திருப்பி அந்த குரல் கேட்டுச்சு, அவன் வந்து பயந்தே போயிட்டான். அப்புறமேட்டுனா நான் தான் மரம் பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ கவின் வந்து ஆச்சரியப்பட்டு அந்த ஆலமரத்தை பார்த்தான். அப்ப அந்த ஆலமரம் வந்து இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, நான் பல வருஷமா இங்க இருக்கேன், ஆனா யாருமே இது வரைக்கும் என் பக்கத்துல உட்காந்து படிச்சதை நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன நிழலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. நீ தான் என்கிட்ட ஒரு பாசத்தோட பழகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஆலமரம் சொன்னிச்சு. அதுக்கு உடனே கவின் என்ன சொன்னா, எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இயற்கையை காக்கிறது நம்மளோட கடமை இல்லையா, அதனால எனக்கு இயற்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த மரமும் பயங்கர ஹாப்பி ஆகி கவின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம இயற்கையை காக்கிறது நம்மளோட கடமை. அதை நம்ம பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்சி பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: ஜேஷ்னா.
1: ஜேஷ்னா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4.
1: சூப்பர். சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: தமிழ்.
1: தமிழ், ஏன்?
2: கற்றோர்க்கு கல்வி அழகு, மற்றோர்க்கு அணிகலம் வேண்டாம்.
1: வாவ், அழகா ஒரு திருக்குறள் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜேஷ்னா கூட பேசலாம். சமுதாய வானொலியோட இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இல்லையா, அவங்களுக்கு ஒத்துக்காத உணவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் உடனே இந்த சளி தொந்தரவு வந்து ஏற்பட்டுரும். இதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்?
2: குழந்தைங்களுக்கு வந்து சளி எதனால் பிடிக்குதுன்னு பெற்றோர்களுக்கு வந்து நிறைய தாட்ஸ், அவங்கவுங்க ஓன் இண்டிவிஜுவல் தாட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இதை சாப்பிட்டான் சளி பிடிச்சிச்சு, அதை சாப்பிட்டான் சளி பிடிச்சதுன்னு ஒரு சில இது வகையில் அது கரெக்டாக இருந்தாலும், இப்போ நிறைய இந்த கலரிங் ஐட்டம்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்லாம் சேர்க்கும் போது அதனால் அலர்ஜி ஆகிட்டு சளி வர்றது ஒரு சில குழந்தைங்களுக்கு வரும். முக்கியமாக சளின்றது பார்த்திங்கன்னா எதர் வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ளே போகிறது, நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாக உள்ளே போகிறது ரொம்ப காமன். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது சளி தொந்தரவுன்னு பார்க்க

இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைம்லையோ இல்லை இந்த புது உணவுகளை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படாமல் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள், 9787707.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஜேஷ்னா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ நம்ம ஜேஷ்னா கூட பேசிடலாமா? ஜேஷ்னா, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய
1: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க யார் யாரெல்லாம். அது நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: சரினா, பாத்திமா, அத்விகா, உமையால், ஹனிகா, நட்சத்திரா, எல்.
1: வா, உண்மையிலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலில் ஃப்ரீ டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க?
2: செஸ் விளாடுவோம், மெமரி கேம் விளாடுவோம்.
1: செஸ் ஓகே, மெமரி கேம் எப்படி விளாடுவீங்க? புதுசாக இருக்கே. ஆ,
2: இப்போ ஒருத்தவங்க ஆப்பிள்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்பிள் பனானா, இன்னொருத்தவங்க வந்து ஆப்பிள் பனானான்னு சொல்லணும், அந்த மாதிரி விளாடுவோம்.
1: ஓஹோ ஓகே ஓகே, இது கேட்ட உடனே எனக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு. சரி நம்ம ஒரு கேம் விளாடுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்.
2: டேபிள் சேர் பென் கபோர்ட் ஹெல்மெட் பென்சில் சூப்பரா ட்ரை பண்ணீங்க செம்மையா விளையாண்டீங்க.
1: சரி நம்ம அப்படியே இப்ப ஸ்கூலுக்கு போயிடலாம். உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
2: சயின்ஸ் டீச்சர்.
1: ஏன்?
2: ரொம்ப நல்லா கைண்டா நடந்துப்பாங்க.
1: ஓஹோ, சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜேஷ்னா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. ஸோ பாடலை கேட்டுருங்க, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஒரு ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். ஸோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அடுத்தடுத்து என்ன உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில் ஆரோக்கியமான உணவுகள் ஒரு மெயின் சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ நான் இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்டா? உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: பிடிக்கும் இந்த ஒரு டிஷ்ஷை ஈவினிங் டைம்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையான இந்த பச்சை பயிறு, தாளிச்ச பச்சை பயிறு ரெடி ஆயிடும். ஸோ லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே போட்டு இறக்குனா சூப்பரான இந்த பச்சை பயிறு ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. அதுவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த 1.5 மணி நேரத்தை இந்த ஒரு டிஷ்ஷை போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களோட வயிறும் ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அண்டு ப்ரோட்டீனுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ்னால் அது பச்சை பயிறுனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பச்சை பயிரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 100 கிராம் பச்சை பயிரில் மட்டுமே 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-70-107-8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் சொல்லலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: கண்டிப்பா
3: சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியா இப்ப நம்ம ஜேஷ்னா கூட பேசிடலாமா? ஜேஷ்னா, நீங்க டூருக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
5: மூணார் போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன், காஷ்மீர் போயிருக்கேன், சிம்லா போயிருக்கேன்.
3: வாவ், சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நீங்க போன பிளேஸ்லயே உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
5: சிம்லா பிடிச்சிருந்துச்சு.
3: சிம்லாதான் பிடிச்சிருந்துச்சா? சரி, சிம்லால என்னென்னலாம் பாத்தீங்க?
5: அங்க சவுண்ட் கேக்குற ரிவர் பார்த்தேன், அது ரொம்ப அழகா இருந்துச்சு.
3: ஓஹோ, சரி ஓகே ஓகே. சரி, நீங்க சொல்றது கேட்கறதுக்கே திருப்பி எனக்கு வந்து அங்கே போகணும் போல இருக்கு. சரி ஓகே, ஒரு நாள் போகலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்க ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
5: தேங்க்யூ,
3: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு அவங்களோட அந்த சேஃப்டிலையும் நம்ம கன்சர்ன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் முதல் படியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10-98-10-98. அதாவது குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையிலையும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய வகையிலையும் 10-98 அப்படின்னு இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி கிடைக்கும் தேவையான நேரத்தில். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாடலை தொடர்ந்து நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மணியோ எட்டாச்சு, உங்க வருணும் வந்தாச்சு, மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, கோவான்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? கடற்கரை, அலைகள், சுற்றுலா. ஆனா கோவாக்கு இன்னொரு முகமும் இருக்கு. கடற்கரையை தாண்டி மலைகளுக்குள்ள போனா அடர்ந்த காடு, அமைதியான சூழல், வனவிலங்குகள், இப்படி இயற்கையோட இன்னொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் முள்ளம் அப்படின்ற கிராமம். கோவாவோட கர்நாடக எல்லைக்கு பக்கத்துல சஷ்யாத்ரி மலைத்தொடர் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிராமம் இயற்கை விரும்புறவங்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கு. முள்ளம் NH4 நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல கர்நாடகா எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இது தர்பந்தோரா தொகுதியோட கீழே வருதுங்க. ஆனா முள்ளத்தோட முக்கியத்துவம் அது ஒரு சின்ன கிராமம் அப்படின்றது மட்டும் இல்ல, இங்க இருந்துதான் பகவான் மகாவீர் சரணாலயம் மற்றும் முள்ளம் தேசிய பூங்காவுக்கு போகக்கூடிய முக்கிய நுழைவாயில் அமைஞ்சிருக்கு. அதாவது கோவாவோட பரபரப்பான சுற்றுலா இடங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இயற்கையோட அமைதிக்குள்ள போகணும் அப்படின்னா முள்ளம் ஒரு முக்கியமான கேட்வே. ஒரு பக்கம் சஷ்யாத்ரி மலைத்தொடர், இன்னொரு பக்கம் அடர்ந்த காடு, அதுக்குள்ள ஒரு சின்ன கிராமம், அதுதான் முள்ளத்தோட அழகு. இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் சாலையோட பயணம் செய்ய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. கோவாவை வெறும் கடற்கரை மாநிலமா மட்டும் பார்க்காம அதோட மலைப்பகுதி, காடுகள், வனவிலங்கு பகுதிகளையும் சேர்த்து பார்க்கணுங்க. அதுக்காக தான் முள்ளம் ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பகுதி இயற்கை வளத்தோட மட்டுமில்ல, பூமியோட மிக பழமையான வரலாற்றையும் தனக்குள்ள வச்சிருக்கு. இப்போ வரப்போற தகவல் உண்மையிலேயே ஆச்சரியமானது. முள்ளம் பகுதியில் இருக்கக்கூடிய சில பாறைகள் குறைஞ்சது 3600 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது நம்ம இப்ப வாழ்ற உலகம் எப்படி இருந்தது அப்படின்றத கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பழமையான காலம். இந்த பாறைகள் ராஞ்சியமேட்டிக் நைஸ் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது. ரூபிடியம், ஐசோடோப் காலக்கணிப்பு முறையோட அடிப்படையில இந்த பாறைகளோட வயது குறைஞ்சது 3.6 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்குங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை சில பத்தாண்டுகள், ஒரு தலைமுறை சில பத்தாண்டுகள், ஆனா நம்ம காலடியில் இருக்கக்கூடிய ஒரு பாறை 360 கோடி ஆண்டுகளுக்கும் மேலான பூமியோட வரலாற்றை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இதுதான் முள்ளத்தோட மிகப்பெரிய ஆச்சரியங்கள்ல ஒண்ணு. அதனாலதான் முள்ளத்தை ஒரு சாதாரணமான கிராமமா மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு பக்கம் சஷ்யாத்ரி மலைகளோட இயற்கை அழகுக்கான வாசல், மறுபக்கம் வனவிலங்கு மற்றும் காடுகளோட உலகத்துக்கான நுழைவாயில், இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான பாறைகளோட வரலாற்றை பாதுகாத்து நிற்கக்கூடிய இடம். கோவாக்கு போறீங்க அப்படின்னா கடலை மட்டும் தேடாதீங்க, மலையையும் தேடி பாருங்க, காடுகளையும் தேடி பாருங்க. ஏன்னா அங்க கடலை விட பழமையான கதைகள் இருக்கலாம். அந்த கதைகளை அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் முள்ளம். சஸ்யாத்ரி அடிவாரத்துல இயற்கையோட மடியில 360 ஆண்டுகளுக்கும் மேலான பூமியோட வரலாற்றை தனக்குள்ள சுமந்து நிற்கக்கூடிய முள்ளம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீர்கள் நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, JW செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஏற்காடு அப்படின்னாலே ஒரு அழகான மலைவாச ஸ்தலமா இருக்குங்க. ஏற்காட்டோட ரவுண்டானத்துல இருந்து லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா சேர்வராயன் கோயில், அதாவது சேர்வராயன் மலைகள்லேயே உயரமான இடம் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த கோயில் தான் அந்த உயரமான இடம். ரைட் சைட் போனோம் அப்படின்னா பக்கோடா பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா லேடி சீட் இருக்கு, தாவரவியல் பூங்காக்கள் இருக்கு, ரோஜா தோட்டம் இருக்கு. அப்படியே நேராக போனோம் அப்படின்னா லூப் ரோடு கனெக்ட் ஆகுங்க மஞ்சக்குட்டையிலேருந்து. அந்த மஞ்சக்குட்டையிலையுமே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்னு. எந்த பக்கம் திரும்பினாலுமே சுற்றுலாத்தலம் தான். அதனால தான் பல மாவட்டங்கள்லேருந்து பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து சுற்றுலாவுக்கு வராங்க. கடைசியாக நான் வந்துட்டு இந்த ஏற்காடு பேக் சைட் தலைச்சோலை பஞ்சாயத்துக்கு கடக்காடு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு மாதையன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலையை பற்றியும் கேட்டேங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஏற்காடு ஒரு சுற்றுலாத்தலம்.
5: என்னென்ன சுற்றுலாத்தலங்கள்?
4: என்னென்ன சுற்றுலாத்தலம்னா நல்ல பார்க்குற சேரல் டிம்பர்ஸ், அடுத்து புட்டானிகள் பார்க்கு, அடுத்து கிளியூர் பாக்ஸ். இங்கே ஏரி

0: போடுவோம். வெளியிருந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போய் உட்காத்துனால அதுக்கு ஒரு பாட்டு பாடி தூங்க வச்சு தான் கொண்டு போவோம்.
1: ஆனால் ஊரில் பேருந்து வசதி இருக்கா?
0: பேருந்து வசதி கொட்டைச்சேடு தான் வரணும். ஆமாம், 3 கிலோமீட்டர் வரணும். நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மாதீனா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க விருந்தாங்க. நேரில் ஏற்காடு மஞ்சக்குட்டை கிராமத்தை சேர்ந்த அண்ணம்மாள் அப்படின்ற ஒரு அக்கா வந்துட்டு ரொம்ப அருமையா ஒரு முருகன் பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசிச்சேங்க, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.
2: அரகராதா முருகையா என்றே சத்தம், அரகரா என்றே சத்தம் முருகையா, அனிதானமோ முருகையா என் மறவே, அனிதானமோ முருகையா என் மறவே, காடு வெட்டி முருகையா கல்போரிக்கி, காடு வெட்டி முருகையா நான் கல்போரிக்கி, நான் கம்பு சோளம் முருகையா நான் தினம் வரைச்சேன், கம்பு சோளம் முருகையா நான் தினம் வரைச்சேன், மோடு வெட்டி முருகையா நம் முள் போரிக்கி, அரகரா முள் போரிக்கி முருகையா, முத்து சோளம் முருகையா நான் தினம் அரைச்சேன், நான் முத்து சோளம் முருகையா நான் தினம் அரைச்சேன், இந்த வடக்கண்ணா முருகையா நான் விழுந்த சடை, அரகரா விழுந்த சடை வடபரமா முருகையா வேரோட, வடக்கண்ணா முருகையா விழுந்த சடை, அரகரா விழுந்த சடை வடபரமா முருகையா வேரோட, தெக்கண்ணா முருகையா விழுந்த சடை, அரகரா முழுந்த சடை முருகையா, தென்பரம்மா முருகையா வேரோட, அரகராதான் முருகையா என்றே சத்தம், அரகரா என்றே சத்தம் முருகையா, அனிதானமோ முருகையா என் மறவே, அனிதானமோ முருகையா என் மறவே, காடு வெட்டி முருகையா கல்போரிக்கி, காடு வெட்டி முருகையா நான் கல்போரிக்கி, நான் கம்பு சோளம் முருகையா நான் தினம் வரைச்சேன், கம்பு சோளம் முருகையா நான் தினம் வரைச்சேன், மோடு வெட்டி முருகையா நான் முள் போரிக்கி, அரகரா முள் போரிக்கி முருகையா, முத்து சோளம் முருகையா நான் தினம் வரைச்சேன், நான் முத்து சோளம் முருகையா நான் தினம் வரைச்சேன், இந்த வடக்கண்ணா முருகையா நான் விழுந்த சடை, அரகரா விழுந்த சடை வடபரமா முருகையா வேரோட, வடக்கண்ணா முருகையா விழுந்த சடை, அரகரா விழுந்த சடை வடபரமா முருகையா வேரோட, தெக்கண்ணா முருகையா விழுந்த சடை, அரகரா முழுந்த சடை முருகையா, தென்பரமா முருகையா வேரோட.
1: ரொம்ப அருமையா பாடியிருக்காங்கல்ல, ரொம்ப நன்றி அண்ணம்மாளுக்கா இவ்வளோ அழகாக வந்துட்டு எங்களுக்காக இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஜிஜூலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட முழு பேர் ஜிஜூலா ஹைலாக்ஸ். டைனி கிராஸ் ப்ளூ அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி நீல நிறத்தில் பறந்துக்கிட்டு போகும். அட அழகாக இருக்கேன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அந்த பட்டாம்பூச்சியை நெருக்கமாக கவனிச்சா இவ்வளவு சின்னதா அப்படின்ற ஆச்சரியத்தை நமக்கு கொண்டு வரும். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இது உண்மையிலேயே ரொம்ப சின்னது தாங்க. ஒரு பெரிய பட்டாம்பூச்சி நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும், ஆனால் டைனி கிராஸ் ப்ளூவை பார்த்தா இது பட்டாம்பூச்சியான்னு கூட ஒரு நிமிஷம் சந்தேகம் வரலாம். முதிர்ந்த பட்டாம்பூச்சியோட இறக்கை நீளம் சுமார் 1.5 சென்டிமீட்டர் மட்டும்தான். ஆண் பட்டாம்பூச்சியோட மேற்புறம் மந்தமான ஊதா நீல நிறத்தில் இருக்கும். சில பட்டாம்பூச்சிகளுக்கு வெளிச்சத்தில் அந்த நீல நிறம் இன்னும் பிரகாசமான ஊதா நிறம் மாதிரி தெரியுங்க. பெண் பட்டாம்பூச்சி ஆணை விட வேறுபட்டு பளபளப்பான பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதோட இறக்கைகளில் இருக்கக்கூடிய அடர் பழுப்பு நிற கோடுகளும் தெளிவாக தெரியும். இவ்வளவு சின்ன உடம்புக்குள்ள இவ்வளவு அழகான நிறங்களா? டைனி கிராஸ் ப்ளூ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே மட்டும் வாழக்கூடிய பட்டாம்பூச்சி கிடையாது. வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் பல இடங்களில் இருக்கக்கூடியதுங்க. இந்தியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மாதிரியான ஆசிய பகுதிகள்லேயும், ஆப்பிரிக்கா மற்றும் ஓசியானாவோட சில பகுதிகள்லேயும் இதோட பரவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாலையும் இதை பார்க்க முடியுங்க. அதாவது நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசுமையான இடங்களையும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா இந்த குட்டி நீல விருந்தினரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ இதோட வாழ்க்கை சுழற்சியை பார்க்கலாம். இந்த பட்டாம்பூச்சியோட முட்டைகள் வெளிர் பச்சை நிறத்தில் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கும். அதோட அளவு சுமார் 0.5 மில்லிமீட்டர். அந்த முட்டைகள் உணவு தாவரத்து முட்டுக்கள் மற்றும் பூக்களில் தனித்தனியாக இடப்படுதுங்க. முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய கம்பளி புழு பெருசாக இருக்காது. அதோட நீளம் கூட சுமார் 0.7 சென்டிமீட்டர் தாங்க இருக்கும். அது பச்சை நிறத்தில் இருக்கும். முதுகில் அடர் சிவப்பு நிற கோடும் பக்கங்களில் வெளிர் மற்றும் அடர் நிற கோடுகளும் இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டுப்புழு நிலை, அதுவும் சுமார் 0.7 சென்டிமீட்டர் நீளம்தான். அது உணவு தாவரத்தோட தண்டு அப்படி இல்லைன்னா அடிப்பகுதியில் ஒட்டிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு தயாராகுதுங்க. நேர்களே, டைனி கிராஸ் ப்ளூவோட கதை நமக்கு ஒரு அழகான விஷயத்தை சொல்லுது. இயற்கையில் சின்ன உயிர் பெரிய உயிர்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதற்கான ஒரு இடமும் ஒரு வேலையும் ஒரு வாழ்க்கையும் இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நேர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு கருவியா இருக்கிறது மொழி. எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசினாதான் என்னால் பேச முடியும், என்னோட கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். அதே சமயத்தில் நான் பேசினா மட்டும் போதாது, என்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சால் மட்டும் போதாது, முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் நான் பேசக்கூடிய மொழி புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதனால மொழி தாங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு மொழி அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சில வார்த்தைகள் மட்டும்தான் மறையுதா? இல்லைங்க, அந்த மொழியோடு சேர்ந்து ஒரு சமூகத்தோட வரலாறு, நினைவுகள், வாழ்க்கை முறை, உலகத்தை பார்க்கக்கூடிய விதம் எல்லாமே மறைஞ்சு போகுது. அப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி தான் பரேடரேர்மை மொழி. இது ஆஸ்திரேலியாவோட டாஸ்மேனியா பகுதியை சேர்ந்த அபோரிஜினல் மக்களோட மொழி தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க வெறும் தாங்க. பரேடரேர்மா மொழி டாஸ்மேனியாவோட மத்திய மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக ஓய்ஸ்டர் பே மற்றும் பிக்ரிவர் பகுதிகளில் வாழ்ந்த அபோரிஜினல் மக்களோட தொடர்புடையது. இந்த மொழிக்கு வேற சில பேர்களுமே இருந்திருக்குங்க. இந்த பிக்ரிவர் பகுதியில் பேசப்பட்டதாக குறிப்பிடக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு இந்த மொழியோட தொடர்புடையதாக இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மொழி அழிஞ்சு போன மொழியாக வகைப்படுத்தப்படுது. 19ஆம் நூற்றாண்டிலேயே அதோட பயன்பாடு மறைஞ்சு போனதாக குறிப்பிடப்படுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு மொழி அழிஞ்சதுக்கப்புறம் அதை சேர்ந்த சில வார்த்தைகள், பதிவுகள், ஆவணங்கள் மூலமாக அந்த மொழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பரேடரேர்மா மொழிக்காக ஜார்ஜ் அகஸ்டஸ் ராபின்சன் சேகரித்த சொற்கள் முக்கியமான ஆதாரமாக இருக்குங்க. அவர் பிக்ரிவர் பகுதியில் சுமார் 268 சொற்களை பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஓய்ஸ்டேபே பகுதியிலையும் 357 சொற்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த மொழியை அன்றாட வாழ்க்கையில் கேட்க முடியல அப்படின்னாலும் அந்த வார்த்தைகளோட பதிவுகள் மூலமா அதோட தடங்களை தேட முடியுது. ஒரு மொழி அப்படின்றது கம்யூனிகேஷன் டூல் மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்தோட அடையாளம். அவங்களோட நிலம், இயற்கை, உறவுகள், நம்பிக்கைகள், பாரம்பரியம், இது எல்லாமே மொழியோட இணைஞ்சிருக்கும். பரேடரேர்மா மொழியோட கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. ஒரு மொழியை பதிவு செய்யறது அப்படின்ற

வார்த்தைகளை மட்டும் சேமிக்கிறது இல்ல, ஒரு தலைமுறையோட நினைவுகளை சேமிக்கிறது. இன்னைக்கு உலகத்தோட பல இடங்கள்ல இன்டிஜீனியஸ் மொழிகளை மீண்டும் கற்றுக் கொடுக்கறதும் பதிவு செய்யறதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போறதும் முக்கியமான பணியா இருக்கு. ஒரு மொழி பேசப்படாம போகலாம், ஆனா அதோட கதை மறைஞ்சு போக கூடாது. பரேடரேர்மா மொழி இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு உயிருள்ள பேச்சு மொழியா இல்ல அப்படின்னாலும், அதோட வார்த்தைகள் மற்றும் சில பதிவுகள் டாஸ்மேனியாவோட பழங்குடியின வரலாற்றுக்கான முக்கியமான தடயங்களா இருக்குங்க. சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில, ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்ற நிகழ்ச்சியிலிருந்து டடா வைவ நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய தடைகள்லாம் வரும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அது கூட கிடைக்கிறதுக்கு பல தடைகள், பல கஷ்டங்கள், நிறைய விமர்சனங்கள்லாம் ஃபேஸ் பண்ண ஒருத்தர். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 10 படிக்கும் போது ஒரு நடத்துனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நடத்துனர் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நினச்சி பாருங்கள். அது ஒரு சாதாரண ஒரு விஷயம், யார் வேணாலும் ஈஸியாக ஆகிடலாம். அதற்கான ஒரு டேலண்ட் இருந்தால், அதற்கான ஒரு தகுதி இருந்தால் ஈஸியாக ஆயிடலாம். ஆனால் ஒருத்தங்க அந்த ஒரு விஷயம் மேலே ஆசைப்பட்றாங்க, ஆனால் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது. ஸோ அந்த ஒரு கதையை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த தடையை தாண்டி ஒரு நடத்துனராகவும் ஆகிறாங்க, அவங்களோட ஒரு கதை தாங்க. அதாவது அவங்க நடத்துனர் ஆகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தப்ப எவ்வளோ பேர் அவங்கள வந்து ஏளனமாக பார்த்துருக்குறாங்க, நீ எல்லாம் இங்கே வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சொற்கள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க திருநங்கை வினோதினி. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் இன்றைக்கி நடத்துனராக அவங்களுடைய பணி வந்திருக்குங்க. இவங்களுடைய நேட்டிவ் வந்து, அதாவது இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா, பழனி தான் இவங்களுடைய சொந்த ஊர். ஆனால் ஒரு கட்டத்தில் கோவைக்கு வந்து வராங்க. இப்போ ஒரு 10 படிக்கிற சமயத்தில் ஒரு நடத்துனராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து மாறுது. பாலின மாறுபாடு காரணமாக அவங்களுடைய அந்த படி

இப்போ கூட விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். திருநங்கை வினோதினி அவங்களுடைய கதையை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம் செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு திருநங்கை வினோதினி அவங்களோட கதையை சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற சமயத்திலே, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு நடத்துனராக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து இருக்கு. ஆனால் பிற்காலத்தில் வந்து, அதாவது பாலின மாறுபாடு காரணமாக அவங்களுடைய படிப்பை வந்து, அதை படிக்கிறத வந்து விடுறாங்க. அப்போ பழனியில் அங்கே இருக்கிற திருநங்கைகளோட இவங்களுடைய பயணம் வந்து இருக்குது. ஸோ ஸ்கூல் படிப்பெலாம் விட்டுட்டு பாலின மாறுபாடு காரணமாக திருநங்கைகளோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், ஸோ அங்கே தான் அவங்களோட வாழ்க்கை வந்து மாறுது. ஸோ அந்த மாறின சமயத்தில் ஒரு 2018 முழுவதுமாக திருநங்கையாக மாறுறாங்க. அதற்கப்புறம் தான் அவங்க வந்து கோவைக்கு வராங்க. அது வரைக்குமே அவங்க வந்து பழனியில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை, இப்போ வாழ்க்கையை அவங்க தான் நடத்தி ஆகணும். இப்போ நிறைய வீட்டு வேலைகளுக்கு போயிருக்கிறாங்க, சமையல் வேலைகளுக்கு போயிருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு கார் டாக்ஸி ஓட்டுநராகவும் இருந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய வேலைகள் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும், நிறைய பணம்லாம் வந்துக்கிட்டு இருந்தாலும், கொரோனா காலகட்டம் எல்லாருமே ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அது வரைக்குமே இருந்த வீட்டு வேலைகளும் சரி, சமையல் வேலைகளும் சரி, கார் டாக்ஸி ஓட்டுநர் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து பாதிக்கப்படுது. கொரோனா காலகட்டத்தில் யாசகம் கேட்கிற ஒரு நிலைக்கு தான் வந்து வராங்க திருநங்கை வினோதினி அவங்க. இப்போ அப்படி அந்த ஒரு நிலை வந்தாலும் அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏதாச்சும் உழைச்சி சாப்பிட்ணும், ஏதாவது வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அப்போ சின்ன வயசுலேயே அவங்க வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு பேருந்து நடத்துனர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு எண்ணம். ஸோ அதை தான் வந்து அவங்க அடுத்த முயற்சியாக வந்து பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்தாலும் அவங்க வந்து மன கஷ்டப்பட்டு, ஐயோ அப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கல, அடுத்தடுத்த முயற்சிகளை அவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து தோணுன எண்ணம்னா பேருந்து நடத்துனரா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி நினச்ச உடனே ஆனாங்களா அப்படின்னா அதுதான் இல்லைங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. வாழ்க்கையில் சாதாரண மனிதருக்கு பல தடைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே இருக்கும். அந்த தடைகள்லாம் கடந்து தான் அவங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் சிலருக்கு மட்டும் அது இன்னும் சாதாரண விஷயங்களுக்கு கூட தடைகள், விமர்சனங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா திருநங்கை வினோதினி. ஸோ அவங்களோட வாழ்க்கை, அதாவது நார்மலாக ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் இவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு விஷயங்களை வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம், அந்த ஒரு விஷயங்கள் கூட இவங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு வேலைக்கு போகிறது, இப்போ வேலை வந்து நார்மலாக யாராச்சும் போய் கேட்டால் கொடுத்துருவாங்க உடனே. ஆனால் ஒரு திருநங்கையாக போயிட்டு ஒரு வேலை கேட்கும்போது யாருமே வந்து எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க, மறுப்பாங்க. ஸோ சில பேர் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இவங்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள், ஓட்டுநர், அதாவது கார் டாக்ஸி ஓட்டுநர், இந்த மாதிரி நிறையா வேலைகளை பார்த்துட்ருக்குறாங்க கொரோனா காலகட்டம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நிறைய கஷ்டங்கள்லாம் வருது. அதெல்லாம் தாண்டி உழைச்சி ஒரு தற்காலிக அரசு பேருந்து நடத்துனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்காலிக அரசு பேருந்து நடத்துனராகவும் ஆயிருக்கிறாங்க. அதாவது நடத்துனர் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டெப்லாம் எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் வந்து இவங்களை ஏளனமாக பார்த்துருக்குறாங்க. நீ வந்து இவங்க என்ன பண்ண போகிற, நீ எல்லாம் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த நடத்துனர் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முறையாக அந்த ஆஃபீஸில் போயிட்டு கேட்கும்போது நிறைய முறை வந்து பதில்கள்லாம் எதுவும் வராமலும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல தடைகளை கடந்து அதை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது ஒரு திருநங்கை நடத்துனராக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசு பேருந்தில் அவங்க வந்து தற்காலிக நடத்துனராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கதை நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்கும். அதாவது நமக்கு வர தடைகள்லாம் ஒரு பெரிய தடைகள் இல்லை, நமக்கு வர கஷ்டங்கள்லாம் ஒரு பெரிய கஷ்டங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, திருநங்கை வினோதினி அவங்களோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். பழனியை சேர்ந்தவங்க நேட்டிவ். இவங்க ஸ்கூல் படிக்கிற அந்த ஒரு டைமில், 10வது படிக்கும்போது பாலின மாறுபாடு காரணமாக திருநங்கைகள் கூட பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் திருநங்கையாக மாறுறாங்க. ஸோ அப்படி மாறினதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ நார்மலாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் மாதிரி இல்லைங்க. திருநங்கைகள் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப தடைகள், கஷ்டங்கள், அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஒரு நடத்துனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக அந்த ஆஃபீஸில் போயிட்டு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய முறை வந்து இவங்களுடைய அந்த விருப்பத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பல கஷ்டங்களை கடந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலையும் கிடைக்குது. தற்காலிக பேருந்து ஓட்டுநராக இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நிறைய திருநங்கைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக இந்த ஒரு விஷயம் வந்து இணையதளத்துலேயும் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் திருநங்கைகளுக்கு மட்டுமே இல்லாமல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம், இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. ஏன்னா அதாவது நிறைய பேர் வந்து மறுக்கிறப்ப, இந்த வேலைக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேள்விகள் கேட்குறப்ப, ஏளனமாக பார்த்தப்ப, ஆமாம் இல்லை நமக்கு வராது அப்படின்னு வந்து, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம வேறு ஏதாச்சும் வேலை பண்ணிக்கலாம், அதே மாதிரி யாசகம்லாம் கூட அவங்களோட வாழ்க்கையில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாசகமே கேட்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்லாம் கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கல, தொடர்ந்து அவங்க பண்ண முயற்சினால் அந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது அவங்கள மாதிரி இருக்கிற எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி திருநங்கை வினோதினி அவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டோரி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு பேருந்து நடத்துனர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை மாறுது, திருநங்கையாக மாறுறாங்க. மாறினதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் கொரோனா காலகட்டம், யாசகம் பெற வேண்டிய சூழ்நிலையும் அவங்களுக்கு வருது. அதை கடந்து நிறைய முறை வந்து இந்த ஒரு பேருந்து நடத்துனராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது நிறைய விமர்சனங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிறைய தடைகள்லாம் வந்தாலும் அதை தாண்டி வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அந்த மாதிரி அந்த தடைகள்லாம் கடந்து இன்றைக்கி வந்து ஒரு பேருந்து நடத்துனராக, தற்காலிக பேருந்து நடத்துனராக இருக்கிறாங்க அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம். திருநங்கைகள் அவங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக திருநங்கைகள் அப்படின்னா யாசகம் தான் பெறணும் அப்படின்ட்டு வந்து இல்லை. ஸோ வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விருப்பப்படுறாங்க. பழனியை சேர்ந்த திருநங்கை வினோதினி அவர்கள் ஆரம்பத்தில் பழனியில் தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட வாழ்க்கை மாறுது, கோயம்புத்தூர் வராங்க. இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை அவங்களுடைய தடைகள்லாம் கடந்து போகக்கூடிய அந்த குணத்தினால முற்றிலுமாக மாறியிருக்கு. பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நேயர்கள், உங்களுக்கு இவங்களுடைய கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நிலையனுக்கு உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து அனுப்பலாம். நம்ம நிலையன் 9787701078. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.